நேரம் 5:46. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
4: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
3: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
4: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
3: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல
4: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
3: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
4: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
3: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இன்னும் சில நொடியில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யூரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை. நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 6:03. பக்திமயமான இந்த காலை பொழுதில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. பாடலுக்கு இசை TR பாப்பா. துன்பங்கள் நீங்கி நினைத்த காரியம் வெற்றி பெற செய்யும் விநாயகரை போற்றி வரும் பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையான திருத்தலமான ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமியை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் உன்னி கிருஷ்ணன் பாடியது. பாடலுக்கு இசை அரவிந்த். தர்மத்தை காப்பதற்காகவும் ஒரு சிறந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாகவும் வாழ்ந்து காட்டிய ராமரை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:19, அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒலிக்கு வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஆலப்புழா ரங்கநாத். ஐயப்பனை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:25. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது. பாடலுக்கு வரிகள் கே. சோமு, இசை வீரமணி சோமு,

0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:31. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது. கருணை நிறைந்த வடிவமாக போற்றப்படும் நரசிம்மரை புகழ்ந்து வரும் பாடல் இது.

நேரம் 6:36. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சிஸ்டர் சாரா நவ்ரூச்சி பாடியது. பாடலுக்கு இசை டி.ஏ. கல்யாணம். கடவுளின் வல்லமையால் மனித குலத்தை மீட்க வந்தவராக கருதப்படும் இயேசு பெருமானது பாடல் இது.

நேரம் 6:40 நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் எம் யூசுப் பாடியது. கவிஞர் நாகூர் சலீமின் வரிகளுக்கு இசை டி கே ராமமூர்த்தி. மனிதநேயம், சகோதரத்துவம், நீதி, சமத்துவம், கருணையை வலியுறுத்திய இறை தூதர் நபிகள் நாயகத்தை போற்றி வரும் பாடல் இது.

0: நேரம் 6:43. இன்னைக்கு விவத் பாதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் மயிலை பட்டாபி அவர்கள் வந்து குடும்பத்தினருடன் இணைந்து வந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவருடைய விசாரிப்புக்கும் நன்றி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அன்பராணி அவர்களும் பிரபாகரன் அவர்களும் பர்வதவர்த்தினி அவர்கள் பொன்னியம்மன் மேடி வன்னி கணேசன் பண்ணைபுரம் மணிகண்டன் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் சாந்தி ரமேஷ் கமலாவர்தன் மற்றும் மேலப்பேட தயாளன் அபர்ணநகர் மூர்த்தி புரசை நா முத்துக்குமரன் சூளை ரீஜா மனோகரன் பழனி ஹேமலதா ராஜமாணிக்கம் கோபி கொர்க்காத்தூர் கே கே ஞானமுருகன் சரவணன் ராமலிங்கம் சூளை ரீஜா மனோகரன் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும் தருமபுரி முருகன் மதுரை ஷோ சண்முக சுந்தரம் மந்தைவிழி விநாயகம் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இனி தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர்

0: திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடி

0: அப்ரூவ் பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால் ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
1: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரே ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடி படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி. இதில் வந்து உங்களுக்காக ஒரு கேள்வி வந்து கேட்கப்படும். ஸோ ஃபேஸ்புக் வழியாக வந்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து 8:02

மணி வரைக்கும் உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உங்களது பேச்சுடன் இந்த நிகழ்ச்சியில் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. இன்று காலை 9:02 பத்து மணி வரைக்கும் கலக்கல்ல அரங்கம் இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து 10:02 to 11 மணி வரைக்கும் என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 to 12 மணி வரைக்கும் என்றும் இனியவை, 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு, 12:12 to 12:40 வரைக்கும் ரெட்ரோ நேரம், 80 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு இடம்பெறும். எஸ் 1 மணி வரைக்கும் வந்து நம்ம ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சி வந்து கேட்போம். 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியும், தொடர்ந்து 2:15 to 2:55 வரைக்கும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. 2:55 to 3 மணி வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விமான நிலையங்களில் பயன்படுத்தும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி குறித்த தகவல்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று மாலை 3:00 to 4:00 வரைக்கும் வர்ணஜாலம் இந்த நிகழ்ச்சி, 2000s to 2020களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. இன்று மாலை 4:02 to 5:00 வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதனைத் தொடர்ந்து 5:10 to 6:00 வரைக்கும் பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சி, 6:00 to 6:30 வரைக்கும் பக்தி மாலை, திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களோட தொகுப்பு, 6:40 to 7:00 வரைக்கும் என் விருப்பம், 7:00 to 7:15 வரைக்கும் திரைகானம் இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து 7:25 to 7:30 வரைக்கும் வந்து நம்ம வந்து திரைகானத்தில் வந்து பாடல்களை கேட்டு மகிழலாம், 7:30 to 7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 to 7:55 வரைக்கும் பாட்டும் பயணமும், 7:55 to 8:00 வரைக்கும் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், இன்று 8:05 to 9:00 மணி வரைக்கும் நீ கோரினால் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற இருக்கு, 9:00 to 9:15 வரைக்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 to 10:00 வரைக்கும் என் இனிய பொன்னிலாவே, 10:00 to 11:00 வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. இன்று 11:00 to 12:00 வரைக்கும் மனசு மயங்கும் மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாமே வந்து உங்களுக்காக வந்து ஒளி உலா வரும். இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: அமைதியாக இரு, ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது அப்படின்ற ஒரு இனிய சிந்தனையுடன் நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம். நான் உங்கள் ஆர்ஜே மரியம் பேசிகிட்ருக்கேன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் விஷாலி சமன் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் ஆதித்யா ஆர்கே பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். தக் லைஃப் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் 7:06. நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்வே சதுரங்க பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? சமீபத்தில் அந்த நார்வே சதுரங்க பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? எல்லாருக்குமே வந்து இதற்கான பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் வந்து எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, பகத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போற பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியது. பாடலுக்கு வரிகள் விக்னேஷ் சிவன். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

கியூத் திரைப்படத்திற்காக கென் கருணாஸ் பாடியிருந்த பாடலை கேட்டும் பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபி கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக

0: மூலம் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்டகாலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 ஆண்டு மே மாதம் 13 தேதி முதல் 1964 ஆண்டு மே மாதம் 27 தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பை அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபாகோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி மக்கள் சேவையே தேர்வு தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களைக் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில்

0: தமிழகத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் தோளார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியா நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியா இருக்கு. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
2: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணை நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13 தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2 இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 7:25. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நான் உங்க அர்ஜய் மரியம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வே சதுரங்க பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார் தான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடிய பாடல் இது.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேரம் 7:30. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை குறித்த அறிவிப்பு, அதாவது பிபிஎஸ்சி ஏஹெச் பிடெக் 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை

0: மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் பொலிட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வளத்துறை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளின் சேர்க்கைகளுக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்அப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in அப்படின்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேரம் சரியா 7:32 ஆயாச்சு. நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. உங்களுக்கான கேள்வி, நார்வே சதுரங்க பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம்.
1: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் குந்தர அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடா.

0: வேட்டையன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தரை சமைத்து பாடிய பாடல் உடன் பாடியிருந்தார் மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் மற்றும் தீப்தி சுரேஷ். பாடலுக்கு வரிகள் விஷ்ணு எடவன், சூப்பர் சுப்பு.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
3: ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे
0: गुण. नीरम सरिया 7:45. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் தங்கலான் திரைப்படத்திற்காக சிந்துரி விஷால் பாடியது. உமாதேவியின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் சரியா 7:50. நான் இன்னைக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நார்வே சதுரங்க பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் யாரெல்லாம் வந்து சரியான பதில்கள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அல்லி நகரம் எஸ் மகாதேவன், பூந்தண்டலம் ரக்ஷினா ஹரிபாலன், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீபுகழினி, குணாலன் அண்ணாமலை, சோமங்கலம் மூர்த்தி, ஆனந்தன் புதுக்கீசாவரம் வஜ்ரவேலு, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழசை அஸ்வினி நாகராஜ், இவங்க வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் வந்து பாடல்கள் வந்து அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. சோமங்கலம் சடகோபன், பூந்தடலம் புண்ணியக்கோட்டி, மேல் அவதம் நட்சத்திரா தருண், ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்தும், ரமா அவங்களும் வந்து நமக்கு வந்து டி நகர்லேருந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர்கள், மாலினி தேவி அருணாச்சலம், சிவன் அருண், போலுவாப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சரி, நம்ம முதல்ல என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்கள் தான் வந்து நார்வே சதுரங்க பட்டத்தை வந்து

வென்றிருக்காங்க. 2026 ஆண்டின் நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் வந்து நமக்கு வந்து விளக்கமாக அளித்திருக்கிறார். ஆரணி பாபம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் அவர்கள் ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டாடல இருந்தும் ஹரிஹரன் அவங்களும் வந்து நமக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. இவங்க வந்து நேரடி தரவரிசையில் 11வது இடத்திலும் நீடிக்கிறார், உலகில் வந்து 16வது இடத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் அவர்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தீட்டலம் ராஜேஷ் அவங்க வந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பராணி அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் சாமுண்ணி கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பதில்களும் அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு வண்ணி கணேசன், வீரதுரை மீரா வெங்கட்ராமன், ரங்கராஜன், மேலப்பிடு தயாளன், அடுத்து செந்தில் அவர்கள் ஜெயராம் திருநின்றவூர்லேருந்தும், பாபு முல்லை காட்டிலிருந்தும், மயிலை பட்டாபி அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க, ராஜலக்ஷ்மி அவங்க, கீதா ராஜகோபாலன், ராஜமாணிக்கம் கோபி, சூளை ரீஜா, மனோகரன், அடுத்து சாந்தி ரமேஷ் இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பிரமிளா தமிழ்செல்வன், அடுத்து மதுரை சண்முக சுந்தரம், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் சரியான பதில் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் புஷ்பா 2 திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். விவேகாவின் வரிகளுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: அமரன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டும் ஹரிஹரன், ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் இது. நிகழ்ச்சியில் அடுத்து 8 மணிக்கு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே ராதா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். இனி தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதி துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாதாமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்

0: இரண்டு பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 8:02.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.
2: உங்கள் விருப்பம்,
3: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேயர்களே, கடிதமொழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் தவழ்ந்து வர காத்திருக்கிறது உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் தலைவர் தம்பி தலைமையில் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது விஷ்ணு விஜய் பாடிய பாடல். விஷ்ணு விஜயின் இசையில் விஷ்ணு ஆதவன் இயற்றிய பாடல் இது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணு பிரியா, சாதனா, ஸ்ரீராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், பொன்னேரி, பழவேற்காடு, கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தக்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தலம்லேந்து முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலாக்ஷி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிகில், சுதாகர், வருண் கண்ணன் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ தொடக்கமாக.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இணைந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய இனிமையான பெயர்களோடு நிலையத்தில் நேரம் 8:10.
3: உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: கடித மொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தாய்க்கிழவி படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா பாடிய பாடல். இது நிவாஸ் கே பிரசன்னா இசையில் வரக்கூடிய பாடலும் கூட. அலெக்ஸ் சாமுவேல் ஜெனிதாவுடன் பாடியிருக்கிறார் விஜய் சேதுபதியின் கற்பனையில்.

தாய் கிழவி படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வவுசி திரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம் மற்றும் ஓக்கியம் துறைப்பாக்கத்திலிருந்து கண்ணகி நகர் ஷாஜகான், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் ஆகியோரின் விருப்பத்தில்

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றோடு கலந்து கவிப்பாடி கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் வந்து கடிதம் எழுதி அப்படி அந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கிறது மட்டுமல்லாமல் முகநூல் வழியாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. வாழ்த்துக்களை திருமலைசை கஸ்தூரி அருணாசேகர், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன் இவங்கெல்லாம் நமக்கு, பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், தீட்டாலம், டி சி ராஜேஷ் அவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேயர்களுடைய பெயர்களை உச்சரிப்போட கேட்கும்போது வானொலியில் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவாக இருக்குது. பாடல்கள்லாம் தேனமுதமாக இருக்கும்னு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. உங்கள் விருப்பம் பகுதியில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய இனிமையான பெயர்களோட தங்களுடைய குரலில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நன்றி அப்படின்னு பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன் அவருடைய பதிவு. பாடல்கள் ஒன்று ஒன்றும் முத்து முத்தாக இருக்குங்க அப்படின்னு திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவருடைய பதிவு. நிலையத்தில் நேரம் 8:20.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல்? லியோன் ஜேம்ஸ் இசையமைத்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் எம் எம் மானசியுடன் பாடிய பாடல் இது. ஓ மை கடவுளே படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர் டி வருண், ஆவடி பாடல் ஆசிரியர் ரவிச்சந்திரன், துறைப்பாக்கம் குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லட்சுமி அம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு கே பூசம்மாள் கண், லாய்ட்ஸ் ரோடு சரோஜாமாள் அருணாச்சலம், மாதவரம் வவுசி திரு கிருஷ்ணம்மாள் சாமிதாஸ், குமுதாம்பாள் ரவிதாஸ் ஆகியோரின் விருப்பத்தில்

நேரம் 8:25. இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமணசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், இளையாங்குடி, இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமதசன், நூருல் ஃபாத்திமா, போரூர் மௌலிவாக்கம் ஆர் முருகவதி, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், திரவிய மலர், சந்த்ரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் சியான்ரோடன் இசையமைத்து விஜய் நாராயணனுடன் பாடிய பாடல் இது. மோகன்ராஜன் கற்பனையில் வரும் இந்த பாடல் வித் லவ் படத்திற்காக.

0: கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பமாக உங்களின் இனிமையான பெயர்களோடு நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிலையத்தில் நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: இனி உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தர்பார் படத்திற்காக வரக்கூடிய பாடலை தான் கேட்டு ரசிக்க போறோம். நம்ம அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அருண் சாண்டி பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்தர் இசையில் விவேக்கின் கற்பனையில் வரும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகா ஸ்ரீ, சித்தார்த், மோதிமாய், ஆவடி, திருவெளிஞ்சியம் பாக்கம், சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகசுந்தரி, ராகவன், ஆவடி, காமராஜர் நகர், இசை என்பன், இசையரசி, லக்ஷ்மி, சென்னை 17 ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெயஸ்ரீதரன், கண்ணம்பாளையம், விஜிவி நகர், சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு ஆகியோரின் விருப்பத்தில்

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குளப்பாக்கம் கே கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு, ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேறு கிழக்கு, சுரேஷ், பிரியா தேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம், சீதாபதி நகரிலிருந்து தெருலிருந்து சேகர், விஜயகுமார், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம் பூமொழி கஜேந்திரன், பெரியவளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபோகரன், தங்கசாமி, சரவணன் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் விக்ரம் படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல் இது. விஷ்ணு ஆதவன் கற்பனையில்

0: பெங்களூர் குப்பநத்தம் ராமு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புரசை நா முத்துக்குமரன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தித்திக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் நமக்கு கொடுத்துருக்காரு. டி நகர்லேருந்து ரங்கராஜன் பாடல்கள்லாம் A1 அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் பனி இனிதே சிறக்க நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து உச்சரிப்பு கரெக்டாக இருக்குது, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் அறிவிப்பாளர்களுடைய உச்சரிப்பு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. நன்றிங்க சார். அதைத் தொடர்ந்து திருமணிசை அஸ்வினி நாகராஜ் கடிதங்கள் வழி நேயர்கள் விரும்பிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து தீட்டாளம் டி சி ராஜேஷ் செவிகளுக்கு விருந்தளிக்கிறது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள், குறிப்பா பூவாக சிரிக்கணும் மனதிலே மனதிலே நட்புக்கு வயதில்லை இந்த பாடல் ரொம்ப நல்ல பாடலா இருந்ததுன்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. வீச்சூர் ராஜி ராஜ்குமார் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. கலீல் அகமத் சூப்பர் எக்ஸலண்ட் பாடல்களுக்காக கொடுத்திருக்காங்க. பட்டாபிராம் மணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அருமையான பாடல்கள் பதிவு பண்ணிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 8:40.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பீஸ்ட் படத்திற்காக நம்ம கேட்கக்கூடிய பாடல், விஜய் பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்தர் இசையில், கு கார்த்திக்கின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டபுரம், சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவமஞ்சுளா, குற்றால லிங்கம், அஸ்வித் பௌஷ்யா, உபேந்திரன், ஜே டி மணிகண்டன், ஓ கே சிவா, ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மஹபூப், பர்வின் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாராபே ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நாஃபிசா இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம் எச் ரோடு ரிக்ஷாக்காரன், பகதூர் பாய், ராஃபி பாய் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ

கணிதமணி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிலையத்தில் நேரம் 8:45. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரஜினி முருகன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஜிதின் ராஜ் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடலுக்கு இசை டி இமான், கற்பனை யுகபாரதி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா மற்றும் சாய்தன்யா. அசனமாம்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, விருகம்பாக்கம் ஜே பிரகாஷ், ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆஷிக், தௌபிக், தாரிக், முகமது ஹபி, ஷியாத், ஹம்சா, ரணியா, மேகா ஆகியோரின் விருப்பத்தில் இதோ ரஜினி முருகன் படப்பாடல்.

0: நேரம் 8:50 நிமிடம்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே

0: நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
1: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரும்.

கடித மழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு உங்களுடைய பிரசன்டேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூந்தனலும் சங்கர நாராயணன் அவர் ஹேமலதா இவங்கள்லாம் இனிய திரைப்பட பாடல்கள் உற்சாகத்தையும் புத்துணர்வையும் தருவதாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சோமங்கலம் சடகோப்பன் இனிய பாடல்களுடன் தாங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியோட இதுவும் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து திருமல் இசை கஸ்தூரி அருணா சேகர் அவங்க வந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில ஜாலியான சிம்கா இந்த பாடலை கேட்பதற்கு மிகவும் அருமையா இருந்தது, நல்ல பாடல்கள் எங்களை தாளம் போட வைத்தது அப்படின்னே சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவருமே அந்த ஜாலியோ ஜிம்கான அந்த பாடல் வந்து எங்களை தாளம் போட வைத்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓம் மேல ஒரு கண்ணு ரம்யமான வரிகளை கொண்ட அந்த பாடலை ரசித்து மகிழ்ந்தேன்னு கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில காலை வேலையில புதிய திரைப்பட பாடல்களை கேட்டு வருவது நேயர்களுக்கு மகிழ்வை தந்தாலும், மாலை வேலையில பழைய திரைப்பட பாடல்களை உங்கள் விருப்பமாக வழங்கினால் நீண்ட நாளோட கோரிக்கை நிறைவேறும்னு பூந்தண்டன் புண்ணியக்குடி அவருடைய பதிவா இருக்கு. ரைட், ஓகே, யோசிக்கலாம். தீட்டாளம் டி சி ராஜேஷ் உங்கள் விருப்பத்துல 7வது பாடலாக பீஸ்ட் படத்திலிருந்து வந்த விஜய் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் மாதிரி ஒவ்வொரு வரியும் சிந்திக்க வைத்தது சூப்பரோ சூப்பர் அப்படின்னு ரஜினி முருகன் பட பாடலையும் தாளம் போட வைத்ததுன்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில என்னுடைய பெயர் இடம்பெற்றமைக்கு நன்றி அப்படின்னு கேம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட உங்கள் விருப்பத்துல நம்ம பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் 8:55.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

இனி நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித்ராயுகன், நாற்றாம்பள்ளி, வேப்பம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டாலிருந்து சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடகா மாநிலம் பங்காருப்பேட்டை சுரேந்தர் சந்திரா ஆகியோரின் விருப்பத்தில் இளையவன் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடியது, இளையராஜாவின் இசையில் மு மேத்தாவின் கற்பனையில்

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இதுவரை நாம் கேட்டோம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 9:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு தாங்க. என்ன மாதிரி இருக்க போகுது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் தேதி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மழை சார்ந்த சொற்களை குறிப்புகளா கொடுத்தேன். பாதி மழையை தான் நம்ம கண்டுபிடிச்சோம், மீதி மழையை நம்ம அப்படியே விட்டு அதனால இன்னைக்கு மீதியும் கண்டுபிடிக்க போறோம். மழை சார்ந்த சொற்கள் குறிப்புகளாக கொடுக்கப்படும், அந்த குறிப்புகளை வச்சு அது என்ன மழை அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. முதல் சொல்லுக்கு உங்களுக்கு குறிப்பு கொடுக்கப்பட மாட்டாது, அடுத்தடுத்து 3 சொற்களோ 4 சொற்களோ கொடுக்கப்படும். அந்த சொற்களுக்கு மட்டும் குறிப்புகள் கொடுக்கப்படும். அந்த குறிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ரைமிங்கை வச்சே அப்படியே நீங்கள் டைமிங்கில் வந்து முதல்ல இருக்கிற கூடிய மழை என்ன மழை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னெடுப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார்? வாங்க. வணக்கம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம். செல்வசுந்தரி ஃப்ரம் பல்லாவரம்.
1: செல்வசுந்தரி ஃப்ரம் பல்லாவரம், ரைட், போலாமா?
3: போலாம்.
1: முதல்ல இருக்கிறது ஒரு வகையான மழை. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு எண் 3 தொடர்புடைய ஒன்று. ஆமாமா, மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா நகல், ஒப்பு, நிழல் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல். இது போல இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கள் அதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேவா, அடுத்து சொல்லுக்கான குறிப்பு உப்பளம், கழிமுகம் இதோடு தொடர்புடைய ஒரு பெயர். இதை சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடகருடைய பெயர், ஊரோட பெயர் தான் அது, முன்பாதியா வரும். ஆமா ஆமா, சரி. உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் குறிப்பா நான் கொடுக்கணும் அப்படின்னா எண் 3 தொடர்புடைய சொல் அப்படின்னா முத்தமிழ்ல ஒன்று. இல்ல, கடல் நீங்க வச்சீங்க அப்படி முத்தமிழ்ல ஒன்று எப்படி கடல் வரும்? முத்தமிழ் என்ன, முத்தமிழ்ல எப்படி கடல் வரும்? சரி, யோசிக்கலாமா? நன்றி, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா.
1: பிரமிளா மேடம் சொல்லுங்க.
3: இது வந்து இயல்.
1: இயல், சூப்பர்.
3: 3, அது நகல் வந்து சாயல்.
1: சாயல், சூப்பர்.
3: மழை வந்து
1: புயல். உப்பளம், கழிமுகம் இதோடு தொடர்புடைய ஒரு ஒரு ஊர். காயல் மேடம், அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க மேடம். அதுதான் ஒரு பாடகர்னு கொடுத்திருந்தேன் இல்லையா, ஏஆர் ஷேக் முகமது. காயல் ஏஆர் ஷேக் முகமது, அதனாலதான் ஊரும் சொன்னேன் நானு. நன்றி, வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
3: நன்றி,
1: நன்றி. என்னுடைய வேலையை ரொம்ப சுலபம் பண்ணிட்டீங்க மேடம் ஆரம்பமாவே வந்து. நன்றி, நன்றி. அவ்வளவுதாங்க, நீங்க அடுத்த கேள்விக்கு போங்க. நீ இந்த மாதிரி ஒரே கேள்வியிலே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருப்பமா, அதனால நான் சொல்லிடுறேன் அப்படின்னு முகப்பேர்ல இருந்து பிரமிளா வந்து சொல்லிட்டாங்க. இப்ப உங்களுக்காக ராஜாதி ராஜா படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. மனு மற்றும் சித்ரா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் இது பொன்னடியான் கற்பனைகள்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம். வந்துட்டவங்க கட்டாயித்தாங்க. நேர்களே, நீங்க வரணும் அப்படின்னா 2952-0883 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வாங்க, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: வணக்கம், யாருங்க சார்?
1: தேவதி ஸ்ரீராம்.
0: எங்கிருந்து?

0: முதல்ல இருக்கிறது ஒரு வகை மழை. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு வகையான காற்று. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு வகை பறவை.
1: வாடைக்காற்று.
0: ரைட், ஓகே. வாடைக்காற்று ஒரு வகையான பறவை. அடுத்தது
1: அன்னப்பறவை.
0: இல்ல இல்ல, இப்போ நீங்க வாடைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதே மாதிரி டைல தான் வேணும். முடிவு ஒரே இதுல முடிக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். இப்போ நீங்க வாடை தானே சொன்னீங்க, வாடை வாத்து எப்படி வரும்? ரைட், ஓகே. அடுத்து சொல்லுக்கான குறிப்பு கொடுத்துறேன், நீங்க கேட்டுக்கோங்க. பருவ காலங்களில் ஒன்று. நிறைவான சொல்லுக்கான குறிப்பு கடையேழு வள்ளல்களோடு தொடர்புடைய ஒரு சொல். இல்ல இல்ல, யார பேரும் இல்ல, அவங்களோடு தொடர்புடைய ஒரு சொல். கொடை. சூப்பர். இப்போ நீங்க கொடையை சொல்லிருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாடையை சொல்லிருக்கீங்க. மீதி இரண்டு சொற்களையும் நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு வகையான பறவை. சரி, யோசிங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம், பவித் பாரதி, தமிழ் பண்பலை. ரமா ரவி மேடம், சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
0: அடைமழை. சூப்பர்.
2: காற்று. வாடை காற்று.
0: வாடை காற்று.
2: பறவை வந்து காடை.
0: ஆஹா.
2: பருவ காலம் கோடை.
0: எனக்கு இவ்வளவு ஞாபக சக்தி எல்லாம் இல்ல மேடம், வாழ்த்துக்கள்.
2: ராதா மேடம் சொல்றவேல மழை கொட்டணும், அடைமழை.
0: சரி, கொட்டட்டும் மேடம், அதுதானே நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி நன்றி. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலம் டி சி ராஜேஷ். கலக்கல் அரங்கம் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் அருமையான பொது தலைப்புகளை தலைப்பு வாரியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆர்ஜே, உங்களுடைய தேடலுக்கும் முயற்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் படிச்சுட்டே இருக்கும்போதே அடுத்தடுத்து மேலே போயிட்டு வேற வந்துருச்சு. யார்? தீட்டாலம் ராஜேஷ் அவர் போட்டிருக்காரு. சுகுணா தேவி அவங்க வந்து தாம்பரத்தில் இருந்துன்னு நினைக்கிறேன். நிறைய ஆன்சர்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மாலினி தேவி அருணாச்சலமும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் பதிவு பண்ணியிருக்கீங்க விடைகளை. பொன்னியம்மன் மேடு, அன்னை கணேசன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை, சோமசுந்தர பிரபு, இவங்கெல்லாம் வந்து ஆன்சரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இடையிடையே வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட மோதாதே, அந்த பாடல் சூப்பரான பாடல் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பம்மல் காமராஜபுரம் புஷ்பா அவங்களுடைய பதிவு. என்ன சுந்தரி, என்ன சகோதரி, என்கிட்ட மோதாத அந்த பாடல் கலகலப்பை ஏற்படுத்துவதில் உங்களுக்கு நிகர் நீங்க தான்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் அப்படியே வந்தது போட்டங்க சார். ரைட், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் அவங்களுமே வந்து சீர்காழியிலிருந்து நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலம் டி சி ராஜேஷ் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்ட் வச்சு நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன்லேருந்து செல்வகுமார், எம்ஜி செல்வகுமார் அவருமே கூட நமக்கு வந்து அந்த இயல் சாயல் கயல் புயல் அப்படிங்கிறது அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. பாரிவல்லல் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து, காஞ்சிபுரம் ராணி ஆனந்த் புரசிவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:15:50. வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
3: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா மேடம், போலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: அந்த இது எல்லாம் நான் கூட அடுத்த கேள்விக்கு போவேனா? நாளைக்கு எடுத்து வச்சு வந்து ஓட்டலாம்னு பார்த்த மேடம். ரைட், ஓகே. இப்ப நம்ம சீக்கிரமா போயிடலாம். முதல்ல இருக்கிறது ஒரு வகையான மழை.
3: மழை.
0: ரெண்டாவது இருக்கிறது மருத்துவ பயன் கொண்ட தாவரம். இந்த தாவரம் பத்து பாத்தீங்கன்னா அழகுக்கு கூட யூஸ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். அது மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயைன்னு சொல்லுவாங்க. ஒன்ன பாத்துக்கிட்டே இருக்கும்போது வேற ஒண்ணு தெரியும், அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடியது, அத கரெக்டா நம்ம யோசிக்கணும். அடுத்த சொல்லுக்கான குறிப்பு நுனிப்பகுதி இருக்குமாறு நறுக்கிய இலைத்தண்டு. மேடம் நுனி, இந்த இலைத்தண்டு மேடம், நுனிப்பகுதி இருக்கிற மாதிரி நறுக்கிய இலைத்தண்டு மேடம். மேடம் சாப்பிடும் போது நம்ம சொல்லுமே அடிக்கடி, ரொம்ப ஈஸி மேடம். இது
3: நுனிப்பகுதி முன்னால இருக்கிற மாதிரி நறுக்கிறது.
0: நுனிப்பகுதி மேடம், நுனி

0: கடைசியில
1: நுனி பகுதி இருக்குமாறு நெருக்கக்கூடிய இலை தண்டு. மேடம் நம்ம என்ன போட்டு சாப்பிடுவோம்? இலை வாழையில, அதுதான் மேடம். அதுல வந்து இப்படி இந்த இதை நறுக்கணும் உடனே நுனி பகுதி இருக்குமாறு நறுக்கிய இலை துண்டு.
0: சரி, இலை வாழை.
1: மேடம் யோசிப்போம் போ. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். முனிராஜ் அவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைய பண்பலை அரங்கம் இனிமையுடன் கலகலப்பாக அமையும், சுவை தரக்கூடிய தகவல்கள் அறிய அதை செவிப்பட கேட்பதற்கு உதவும், எழுத்துக்கள் கோர்வையில் அழகு, எளிதாக விளையாடல் பேரழகு, கொஞ்சம் குரலில் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நெஞ்சம் நிறைந்த தொகுப்பு அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. தீட்டாளம் டி சி ராஜேஷ் சில விடைகளை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசனும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் கோஸ்ட் ரைடர் மேடவாக்கம் ஆனந்த் மணிமாலா பாடலாம் சூப்பராக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் அப்படி நம்ம நன்றியை சொல்லிக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை வந்தாங்க. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: நான் கார்த்திக், வெஸ்ட்
1: மாம்பலம். வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து கார்த்திக். சொல்லுங்க கார்த்திக், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கேக்கலாமே? சொல்லுங்க.
1: கேக்கலையா? நாங்க क्वेश्चन நான் இப்போ சொல்லிட்டேனே, அப்ப நீங்க கேட்டுட்டு வந்திருக்கலாமே.
2: நான் அப்பதான் போன் ட்ரை பண்ணினேன்.
1: ரைட், ஓகே. இனிமேல் அடுத்த தடவை கேட்டுட்டு முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? முதல்ல இருக்கிறது ஒரு வகையான மழை, ரெண்டாவது இருக்கிறது மருத்துவ பயன் கொண்ட தாவரம், மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு ஒரு என்ன சொல்றது மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்ன பாத்துக்கிட்டே இருக்கும்போது வேற மாதிரி தெரியும், அதுக்கு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு நுனி பகுதி இருக்குமாறு நறுக்கிய இலை துண்டு. நிறைய பேர் இந்த இலையில சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. வாழை இலை அப்படிங்கறது ஒண்ணு, ஆனா வாழை இலையில இப்படி சாப்பிடணும் விருந்துன்னு ஆசைப்படுவாங்க. நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் நேர்களை, நீங்க வந்தீங்கன்னா பேசணும், அதுதான் அடுத்தடுத்த நேர்களுக்கு வழிவிட வாய்ப்பு அமையும். எங்க பிரமீலா தமிழ்ச்செல்வன் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முல்லக்காடுல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், என்கிட்ட மோதாது அந்த பாடலை கேட்ட மேடம், நான் மோதல மேடம், நீ என் இருக்கையில் அமர்ந்து கொண்டு நிகழ்ச்சி ரசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. வணக்கம். வணக்கம் க விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: கோடைமலை.
1: யாருங்க?
3: ஊர்மிளா.
1: ஊர்மிளா எங்க இருந்துங்க? கொடுங்கயூர். ஊர்மிளா சொல்லுங்க.
3: கோடைமலை, வாழைத்தண்டு.
1: என்ன மேடம் கோடை மழைக்கும் வாழைத்தண்டுக்கும் என்ன சம்பந்தம்? மழைன்னு முடிஞ்சா இது வாழைத்தண்டு எப்படி வரும்? எனக்கு ரயில தான் முடியணும். நீங்க கோடை மழைனே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஆனா நான் கோடை மழையை ஆன்சரை கொண்டு வரல, ஆனாலும் அந்த ரயில தானே எனக்கு முடியணும்.
3: தலைவாழை.
1: சூப்பர், வெரி குட். இப்போ ஓகே, இப்ப வேற கண்டுபிடிங்க மேடம். மருத்துவ பயன் கொண்ட தாவரம் மேடம். கற்றாழை. இப்ப இது என்ன மேடம் வரும்? மாயை, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஒன்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது இன்னொன்னு பாக்குற மருக்கும் மேடம், அது மாதிரி தோற்றம். மாயத்தோற்றம் நான் சொல்லிட்டேன், அத மாயை நானே சொல்லிட்டேன், நீங்க திருப்பியும் சொல்ல கூடாது. எனக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்க அது இப்ப ரயில முடிச்ச மாதிரி இதுவுமே ரயில தான் முடியுது, இதுதான் இங்க குறிப்பே. சரி, நான் இருக்க மேடம், ஆனா மற்ற நேயர்கள் வெயிட் பண்றாங்க. நன்றி,
3: நன்றி.
1: இந்த ஒரு சொல்லுக்கு சொல்லிட்டா அடுத்தடுத்து நம்ம போயிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாபு முல்லக்காடுல இருந்து தலைவாழை அப்படிங்கிற விடைய பதிவு பண்ணிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்துல இருந்து கற்றாழை அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த ஒண்ணு தாங்க எனக்கு வேணும், அது யார் சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் சார் சொல்லுங்க. நீங்க ஆப்ல கேட்டேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க சார், இல்லைன்னா நீங்க கேட்டுட்டாவது வாங்க.
4: ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்களா?
1: ஆமா, சரி, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இப்போ நீங்க சொல்ல வேண்டியது இந்த மாயை அப்படின்னு விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, ஒன்ன பாத்துக்கிட்டே இருக்கும் போது வேற தெரியும், அதுக்கு ஒன்னு சொல்லுவாங்க மேடம், அது என்னன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்கள்கிட்ட. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா? இல்ல இல்ல இல்ல, சாரி, நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: கும்பகோணம்.
1: கும்பகோணத்துல இருந்து சேஷாத்ரி சார் சொல்லுங்க.
5: மேடம் எனக்கு ஒரு டவுட், பிழைத்தோட்டம் காட்சி பிழை அப்படின்னு ஒரு.
1: சூப்பர், இவ்வளவுதாங்க சார் இது உங்களுக்கு டவுட் எல்லாம் இல்ல, நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும்

0: எனக்கு ஒரு டவுட் அப்படின்றீங்க பாருங்க சார், அங்கதான் நீங்க வெயிட்டா நிக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
1: நீங்க போட்டு அத்தனை தெரிஞ்சது, ஆனா லைன் கிடைக்கல.
0: ஓகே ஓகே,
1: லக்கிலே கால் தி லைன் மேடம்.
0: சூப்பர், வாழ்த்துக்கள் சார். அவ்வளோதாங்க, காட்சி பிழை அப்படின்னு சொல்லுவோம். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேறொன்று தெரியற மாதிரி இருக்கும். ஏதோ காட்சி பிழை அப்படின்னு பாடல்களில் கூட நம்ம கேட்குறோம் இல்லையா. இன்றைய கலக்கல் அரங்கத்தில் பெரும்பாலும் சகோதரிகள் இடம்பெறுவது சந்தோஷம் அளிக்கிறது அப்படின்னு நம்மளையும் ஏற்றுட்டு வேறு போட்டிருக்காங்க. யார் தீட்டாலும் டிசி ராஜேஷ். பல்வேறு அரங்கத்திற்கு சென்று வந்த அனுபவம் உண்டு, ஆனால் இந்த கலக்கல் அரங்கம் எங்கள் இல்லம் தேடி வந்தது ஒரு விதமான வியப்பு தான். வழங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு பாராட்டுக்கள்னு கேம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவருமே பாடல்களுடைய அணிவரிசை அபாரம் அட்டகாசம் அமர்க்களம் இதற்கு எடுத்துக்காட்டு தான், என்கிட்ட மோதாதேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப வரக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா விக்ரம் படத்திற்காக கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ் பி சைலஜா மற்றும் சித்ரா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனைகள்.

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பள்ளி படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளங்கள் மூலமாக 17-6-2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 9:30.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா, 60 ரூபா.
2: இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி
1: டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு, யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: இந்தியா
3: செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
6: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
5: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
6: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
7: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் நீங்க பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952208853 மற்றொரு எண் 2838987171. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். அடுத்த கேள்விக்கு நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது ஒரு வகையான மழை, ரெண்டாவது இருக்கிறது ஒரு இனிப்பு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ குணம் கொண்டது அந்த இனிப்பு, பதனிடப்படாத சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லலாத. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி பிள்ளையை செல்லமாக இப்படி தாங்க நம்ம அழைப்போம். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு கடைசி பிள்ளையை செல்லமாக இப்படித்தான் அழைப்போம். நான்காவது சொல்லுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா குகனை இப்படியும் அழை. இதே பாத்தீங்க அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படமும் கூட இது. இதே இந்த விடை. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி சொல்லுக்கான குறிப்பு தஞ்சாவூரோடு தொடர்புடையது. யார் சொல்றாங்கன்னு பாப்போமா. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ரைட், ஓகே, நீங்க வந்தீங்கன்னா பேசணுங்க. அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். இங்க யார் வராங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், விஜயா மேடம், ரேடியோ வால்யூம் ப்ளீஸ் நீங்க கம்மி பண்ணிக்கணும். சொல்லுங்க, கேக்கலையா நீங்க? வெள்ளமா? இல்ல, அது இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். அது வெள்ளம் வேற என்னென்ன வெள்ளம்?
1: அச்சு வெள்ளம் மேடம்.
0: இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிங்களே. அப்படி இல்ல, வே இன்னும் ஒரு ஊர், ஊர், ஊர், ஊரோட சம்பந்தப்படுத்தி இந்த வெள்ளம் என்ன? சரி, சொல்லுங்க.
1: இது வருமா மேடம்?
0: எது?
1: தலையாட்டி பொம்மை. தலை வருமா?
0: தலையாட்டி. சூப்பர் மேடம், அது விடை ரொம்ப கரெக்ட்.
1: அதுக்கப்புறம் வந்து என்ன மேடம்?
0: அதான் இப்ப நீங்க டீலியே தான் முடிக்கணும். ஒரு வகையான மழை, ஒரு இனிப்பு, மருத்துவ குணம் கொண்டது அது, அப்புறம் கடைசி பிள்ளைய செல்லமா இப்படி அழைப்போம். இதுக்கெல்லாம் நீங்க விடை சொல்லணும். கடைக்குட்டி. சூப்பர் மேடம், கடைக்குட்டி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சிங்கச்சோழன் சார்.
2: கடைக்குட்டி சொல்லிட்டாங்களா?
0: கடைக்குட்டி சொல்லிட்டாங்க.
2: ஆலங்கட்டி.
0: ஆலங்கட்டி. அதாவது குகனை இப்படியும் அழைப்ப, அது வந்து எம்ஜிஆர் அவர் நடிச்ச ஒரு
2: வெள்ளம் வந்து கட்டி வெள்ளமா மேம்?
0: சரி, இப்போ வந்து வெள்ளம் வந்து இப்படி வந்துருச்சு இல்லையா, கட்டி அப்படின்னு வருது, கடைக்குட்டின்னு வருது, அப்போ வெள்ளமும் நம்ம அப்படிதானே வரணும். இல்ல இல்ல, நம்ம ஒரு ஊரோட பேரோட சேர்த்து அது காஃபில எல்லாம் இது போட்டுதான் நம்ம சாப்பிடுறோம். இப்ப
2: வெள்ளம் மண்டி
0: சார்? வெள்ளமண்டி அது இல்ல சார். வெள்ளமண்டின்னு ஊர் இருக்கு, பட் நான் வச்சிருக்கிறது வேற. ஆமா.
2: அப்புறம் எம்ஜிஆர் படம் சொன்னீங்களா?
0: ஆமா சார். இப்ப வந்து குகனை இப்படியும் அழைப்போம். ராமனுக்கு குகன் என்னவா இருந்தாரு? தோழனாவும் இருந்தாரு, இன்னொன்னாவும் இருந்தாரு. நன்றி சார், நன்றி சார், நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: என்ன
0: வரும் நம்ம அப்படியே யோசிப்போமா? ஆலங்கட்டி சொல்லியாச்சு. ஆலங்கட்டின்றது இவர் சிங்கச்சூழன் அவர் அருமையா கண்டுபிடிச்சாரு. ஆலங்கட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஆமா, ஆலங்கட்டி மழை, அதேதான். சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போமா. நன்றி. இந்த மாதிரி நேயர்கள் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து கலக்கல் அரங்கத்துல பதில் கடைக்குட்டி.

கட்டி பனைமரத்து பட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு சார். நீங்கள் வேற லெவலில் யோசிச்சிருக்கீங்க சார். ரைட்டு, ஓகே. இங்கே வந்து அதே பதில பாபு முள்ளக்காடுலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வெள்ளைக்கட்டி அப்படின்னு சுகுணா தேவியும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட நான் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்போல்லாம் நம்ம காஃபியில் வந்து இதுதான் நாங்கள் இப்போ போட்டு சாப்பிட்றோம், காஃபி டீயில் இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்களான்னு பார்ப்போம். கிருஷ்ணகுமார், த கொஷின்ஸ் ஆர் ரியலி பிரைன் ஸ்ட்ரோமிங் ஒன், ஹேட்ஸ் ஆஃப் யூ டு சிஸ்டர் அப்படின்னு நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவரும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க.

0: அதன் சிறப்பு, நேயர்களின் எதிரொலி விடுப்பு, தெளிவுடன் வாசிப்பு அப்படின்னு நீங்க எனக்கு குத்துருக்கீங்க. அங்கதான் சார் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு பாருங்க. சுறுசுறுப்பை தந்த பாடல், என் ஜோடி சுவை தரக்கூடிய விக்ரம் படப்பாடல் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்புராணி, கலக்கல் அரங்கம், கலக்கல் பாடல்கள், கலக்கல் விளையாட்டு, அமர்க்களம் வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடி, வண்ணை கணேசன் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க, விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இவங்களுமே வாங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
1: பூந்தண்டலம் புண்ணியகோட்டி.
0: பூந்தண்டலம் புண்ணியகோட்டி சார், அது என்ன இருக்கும் அந்த ஒரு இனிப்பு? என்னங்க மேடம்?
1: கருப்பட்டி.
0: கருப்பட்டி சார், அவ்வளவுதான் சார்.
1: அப்புறம் படகோட்டி.
0: படகோட்டி
1: சரிங்களா?
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அவ்வளவுதாங்க படகோட்டிங்க. ராமனுக்கு குகன் வந்து ஓடக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, படகோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க குறிப்பா நான் சொன்னேன் இல்லையா, மக்கள் திலகம் என் ஜி ராமச்சந்திரன் அவர் நடித்த படமும் கூட அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு அந்த குறிப்பு கொடுக்கப்பட்டது. வந்து கருப்பட்டி அப்படிங்கிற விடையை வந்து கருப்பட்டி படகோட்டி அப்படிங்கிற மாதிரியான விடைகள்லாம் மாலினி தேவி, அருணாச்சலம், சேஷாத்ரி கிருஷ்ணன், பாபு முல்லக்காடுலேருந்து இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் பல பல. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நீ என்னமா நீ கேக்குற, நாங்க வரவழைக்கிறோம் பாரு மழைய அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் அப்படியே கரெக்டா விடைய அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கூட அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அடுத்து போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கேன். ஆனா அடுத்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி நிலையத்தில் நேரம் 9:40.
2: The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue. மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கமலாவரதன் சுதா இவங்க எல்லாம் வந்து சரியான விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர்ல இருந்து ராஜேஷ் இவங்க எல்லாம் சரியான விடைகள். அப்புறம் கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார். சரி, அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: சூப்பரா
1: இருக்கேன், போலாமா? முதல்ல இருக்கிறது ஒரு வகையான மழை, ரெண்டாவது இருக்கிறது பூஜ்யத்தை இப்படியும் சொல்லுவோம். ஆமா, மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு எண் 2 தொடர்புடையது, அது உடல் உறுப்பும் கூட. ஆமா, உடல் உறுப்பும் கூட. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு தூது செல்பவர், அதை வந்து தூது செல்பவங்களை பெண்பால், பெண்பால் எடுத்துக்கணும், சரியா? ஐந்தாவது சொல்லுக்கான குறிப்பு கடற்கரை மணலில் கிடைப்பது, ஒரு பழங்கால விளையாட்டும் கூட இது. ஆமா, வாய்ப்பு கொடுத்து கேப்போம். நன்றி, நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
1: விஜய் மேடம் வாங்க, பல்லாவரத்துல இருந்தா? இப்பதான் வரீங்களா? சரி, ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
3: அது வந்து
1: சூப்பர். என்ன மேடம்? சுழி, சூப்பர், சூப்பர்.
3: அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்லுங்க?

0: அப்புறம் வந்து எண் இரண்டோடு தொடர்புடையது. ஆமா, விழி. சூப்பர் சூப்பர். அடுத்து தூது செல்பவர். தெரியலல்ல, யோசிப்புமா? நன்றி நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்
0: சொல்லுங்க.
1: இன்னொன்னு எது மேடம்?
0: எண் இரண்டோடு தொடர்புடையது சொன்னேன்.
1: அது விழி.
0: விழி, ஓகே. தூது செல்பவர்.
1: தோழி,
0: ஓகே. இப்போ கடற்கரை மணலில் கிடைப்பது, இது பழங்கால விளையாட்டும் கூட. சோழி, அவ்வளவுதான் சார். இப்போ மொத்தத்துல ஒரு வகையான மழை மேல ஆழி. ஆழி இல்ல. ஆமா சார், நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க, இதை ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. தூது செல்பவர் பெண்பால் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதான் யாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க போல. வந்து பாத்தீங்கன்னா யார் யார் சொல்லியிருக்காங்கன்னா, சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. சேஷாதிரி கிருஷ்ணன், சூளை ரீஜா மனோகரன், அவங்களை தொடர்ந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன், மாலினி தேவி அருணாச்சலம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துல இருந்து, இவங்கெல்லாம் வந்து நமக்கு விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்து கமலாவரதனும் சுபா திவாகர் இவங்களும் பதிவு பண்ணிருக்காங்க. கமலாவரதன் சில விடைகளை கூட நமக்காக பண்ணிருக்காங்க. யார் வராங்க? வாங்க வணக்கம். ஆமா, வந்தீங்க அப்படின்னா பேசிருங்க. வாங்க வணக்கம், பவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வீரபுரை, அரியலூர் மேடம்.
0: அரியலூர்ல இருந்து வீரதுரை சார், நம்ம புது கேள்விக்கு தான் போறோம். ஒரு வகையான மழை. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு காற்று அப்படின்னு பொருள்படக்கூடிய வேறு சொல். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு குழந்தையை தட்டி தாளாட்டி தூங்க வைக்க பயன்படுவது. ஓகேவா? நான்காவது சொல்லுக்கான குறிப்பு இனிப்பு வகையில ஒன்று. இனிப்பு இன்னொரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்னு வைக்கிறேன். சிற்பியோடு தொடர்புடையது. சொல்லுங்க.
1: காத்து வந்து வலி.
0: சூப்பர்.
1: ரெண்டாவது வந்து தொட்டில் வந்து தூளி.
0: சரி.
1: ஸ்வீட் வந்து போலி.
0: என்ன பண்றது, அடுத்த கேள்விக்கு போகணுமாச்சே. சூப்பர் சார், துளி மழை, அவ்வளவுதான் சார். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு சார். நன்றி நன்றி. நேயர்கள் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கும். சூளை ரீஜா மனோகரன், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், இவங்கெல்லாம் வந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சுபா திவாகர் அவங்க வந்து சோழி, ஆழி, விழி இப்படிங்கிற பதில்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலக்கல்லரங்கம் புதிய புதிய வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்க அருமையான ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவாக இருக்கு. இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரகன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில்.

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஜ்ஜிக்கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் கலக்கல் அரங்கத்துல வாங்க. வணக்கம். வந்தாங்க உடனே, என்னமா நீனு தப்பா இது பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. ரைட், ராஜமாணிக்கம் கோபி வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் வீரராகவன், தூளி துளி ஒளி அப்படின்னு விளங்க வைக்கக்கூடிய அறிவொளி இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட்டில் அளிக்கக்கூடிய தொழில் தொகுப்பில் தெரியும் மகிழ்ச்சி தூளி அப்படிங்கிற மாதிரி பண்பலை நேயர்களுக்கு இன்ப அலை தாங்க அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவாக இருக்கு. கலக்கல் கேள்வி கணை மூலம் பல அறிய மறைந்திருந்த சொற்களை அறிய முடிகிறது. நல்லதோர் நிகழ்ச்சி அறிவு கண்களை அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலிருந்து, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தொடங்கிய உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அனைத்திற்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமையட்டும்னு உலக கந்தான தினம் இதை பத்தின ஒரு சின்ன போஸ்டரையும் நமக்காக கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். என்னன்னு தெரியலையே, அவங்க வராங்க ஆனால் வந்து ஏதோ பேச தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு. நீங்களும் பேசலாம். 2952208533, மற்றொரு எண் 2838981. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன் நினைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ள. வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க வணக்கம். வணக்கம். யாருங்க? அருணாச்சலம் இந்த கட்டாளையில என்னென்னமோ

0: சொல்லுவாங்கல்ல, சோத்து கத்தாழ பாம்பு கத்தாழ அப்படின்லாம், அதுல ஒரு வகை இது. அடுத்த குறிப்பு பாத்தீங்கன்னா கருணை இரக்கம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல். இத வந்து பாத்தீங்கன்னா இறையோடும் இறைவனோடும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம்.
1: அருள்.
0: சூப்பர் சார். இப்போ நீங்க இதை வச்சு நீங்க மீதி ரெண்டையும் அழகா கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லிடலாம். சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு பாட்டை போட்டு நிகழ்ச்சி
1: முடிப்பேன்.
0: இல்ல இல்ல இல்ல, எனக்கு இதே தான் இல்ல வேணும். நீங்க எந்த லகரத்துல இருக்கீங்களோ அதுலயே தான் வேணும். சரியா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. ஆனா இருப்பினும் நீங்க ரொம்ப அழகா பதில்
1: சொன்னீங்க.
0: நன்றி நன்றி. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நேயர்கள் வந்து அப்படி பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் வர்றாங்க இப்போ? வாங்க. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க
2: மேடம்.
0: மணிமாலா சொல்லுங்க.
2: தூரல்
0: இல்ல, தூரல் வராது நிச்சயமா. எனக்கு நான் எதுல கேட்டனோ அதே மாதிரி வரணும். அவரு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரே ஒரு மழையை மட்டும் தான் அவர் கண்டுபிடிக்கல. அப்புறம் ஒரு இந்த கத்தாழையில இது ஒரு வகைன்னு சொன்னேன், அது கண்டுபிடிக்கல. என்னங்க மேடம்? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். சொல்லுங்க ரங்கராஜன் சார். வருள். சூப்பர் சார். கத்தாழை தான் தெரியலன்றீங்களா? நானே சொல்லிடுவேன், நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம். மருள். மருள் அப்படிங்கிற ஒரு கத்தாழை இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க, நம்ம வருள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். இருப்பினும் முன்னாடி வந்த நேயர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அபாரமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நேயருக்கும் வாழ்த்துக்கள். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஊரு விட்டு ஊரு வந்து கிராமிய பாடல் என தாளம் போட வச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. மாலினிதேவி அருணாச்சலம் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. மழை அந்த மருள் மட்டும் யாருமே பதிவு பண்ணல. சூளை ரீஜா மனோகரன், மேலப்பேடு தயாலன் இவங்க எல்லாமும் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கரகாட்டக்காரன் படத்துல ஒழித்த ஊரு விட்டு ஊரு வந்து பாடல் வரிகள்ல மங்கை இல்லாம ஒரு வெற்றியும் உண்டோ, இந்த வரிகள் என்னை சிந்திக்க தூண்டியது அப்படின்னு சொல்லி தீட்டாளம் டி சி ராஜேஷ், ராஜமாணிக்கம் கோபி இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கேட்க போற நிறைவான பாடல் வந்து பாத்தீங்கன்னா மாநகர காவல் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் சந்திரபோஸ் இசையில்.

0: கேட்ட பாடலை உடன் பாடியிருந்தார் எஸ்பி ஷைலஜா. கேட்ட பாடலோடு இனிதே நிறைவு பெற்றது
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இப்போ கலக்கல் அரங்கத்தில் பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். அடுத்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில அழகான கேள்விகளோட தொகுப்போட உங்களுக்காக மரியம் ஹமீதா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மணி 10:03. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையன் 2838-9871. வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்விகள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு சம்பந்தப்பட்டது தான். ஸோ புது நேயர்களுக்கு வந்து நீங்கள் வந்து வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்கு முன்னாடி கலக்கல் அரங்கம் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு கொண்டவர்கள் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்துட்டு நம்ம புது நேயர்களுக்கு வந்து வழிவிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோவில் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
2: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: நம்மளுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். கீர்த்தி சக்ரா விருது வந்து சமீபத்தில் வழங்கப்பட்டது இல்லையா, அது வந்து எத்தனை பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் 2952-0853 அப்படின்ற எண்ணையும் 2838-9871 அப்படின்ற எண்ணையும் வந்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க? வழங்கப்பட்ட கீர்த்தி சக்ரா விருது வந்து எத்தனை பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க? ஹலோ, சரி, நம்ம அடுத்த நேரத்தை போயிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். கலாமா, எப்படி இருக்கீங்க? ஒரு விருது வழங்கிருக்காங்க, கீர்த்தி சக்ரா விருது. இது வந்து எத்தனை பேருக்கு வழங்கிருக்காங்க? ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க பாக்கலாம். அஞ்சு பேருன்றீங்க? இல்ல இல்ல, அதுக்கும் அதிகமா. சரிம்மா, நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
2: கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க.
0: ஏழுன்றதுதான் சரியான விடை. சூப்பர், நன்றி நன்றி. ஓகே, கீர்த்தி சக்ரா விருது வந்து ஏழு பேருக்கு வந்து வழங்கி இருக்காங்க. அதாவது வீரதீன செயல்களுக்காக வந்து 51 பேருக்கு வந்து நம்ம விருது வழங்கியிருக்காங்க. இதில் வந்து கீர்த்தி சக்ரா விருது நம்மளுடைய வீரர்களில் வந்து ஏர் கமாண்டர் பிரசாத் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மேஜர் அஷ்தீப் சிங் அவர்களுக்கும், கேப்டன் லால் ரினாவோமா சைலோ இவங்களுக்கும், நாயப் சுபேதார் டொலேஸ்வர் சுப்பா இவங்களுக்கும், லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவங்களுக்கும், சிப்பாய் ஜஞ்சல் பிரவீன் பிரபாகர் அவங்களுக்கும், லெப்டினன்ட் சஷாங் திவாரி அவங்களுக்கும் வந்து வழங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்ப ஒரு 4 பேரில் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களில் ஒருத்தர் தான் வந்து இவர். இங்கே பார்த்தீங்கன்னா மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகரன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பெரம்பூர் கமலா, சண்முகம் ஜீவானந்தம், ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க எல்லாம் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கும் சரி ஒரு பெரிய அப்ளாஸ் ஒன்று கொடுத்துடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சு வைங்க. தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு இருக்கு இல்லையா, அதாவது நீலகிரி தார் அப்படின்னு சொல்கிற நீலகிரி வரையாடு, இந்த வரையாட்டின் எண்ணிக்கை என்ன? எவ்வளவு இந்த வரையாட்டோட எண்ணிக்கை? அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் வந்து நம்ம அடுத்த பாடலை கேட்டுட்டு வந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் நிழல்கள் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன் பாடியது, கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 10:17. என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேருங்க?
1: பாலாஜி அம்பர்சிலிருந்து.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டிருந்தீங்களா ரேடியோல?
1: நீலகிரி வரையாடுன்னு கேட்டு.
0: ஆமா, நீல

0: கிரி வரையாடு, அந்த வரையாட்டின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியுமா?
1: 1364 வரை இருக்கு இப்போ கணக்கெடுப்புல.
0: ஓகே,
1: அந்த ஆடு வந்து 80-100 கிலோ வரைக்கும் இருக்கும்.
0: ஓகே,
1: அது வந்து இந்த மாதிரி இந்த ஆனமலை நீலகிரி மலை அகற்றி மலை ஒன்னடக்கி தான்
0: இருக்கு.
1: 2600 மீட்டர் வரைக்கும் இதாக இருக்கு, குளிர்ந்த மலை போயிட்டு.
0: சூப்பர் சூப்பர், சரியான பதில் சொல்லிட்டீங்க, நன்றி. அடுத்த நேயர் பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: பாபு ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: நீலகிரி வரையாடு சொல்லலாமா?
0: அது முடிச்சிட்டாங்க. அடுத்த கேள்வி, SAFF மகளிர் சாம்பியன்ஷிப் 2026, இந்த போட்டியில பாத்தீங்கன்னா எந்த அணி வெற்றி பெற்றது? மகளிர் சாம்பியன்ஷிப் இது என்ன பிரிவுனா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க நான்
2: சொல்றேன்.
0: துப்பாக்கி சுடுதல்ல இல்ல. சரி ஓகே, இருங்க, நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, SAFF உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 இந்த போட்டியில் வந்து எந்த அணி வெற்றி பெற்றது? அதாவது சமீபத்தில் வந்து கோவாவில் இருக்கிற மார்கோவில் ஜவஹர்லால் நேரு இந்த மைதானத்தில் வந்து நடைபெற்றிருக்கிறது, எந்த அணி வெற்றி பெற்றது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் வந்து விவத் பாரதி தமிழகம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நம்மளுடைய போஸ்டர் கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். எஸ் ஜானகி பாடியது கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை இளையராஜா 16 வயது நிலை திரைப்படத்திற்காக.

0: இசை மனதை வருடும் மொழி, நினைவுகளை உயிர்ப்பிக்கும் மந்திரம், உங்கள் மனதின் துடிப்போடு இணையும் ஒரு இனிய இசைப்பயணம் வருகிறது. இசையும் நானும் இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாடகர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், இவர்களின் இசைப்பயணம், பாடல்களின் பின்னணி கதைகள், மேலும் நேரடி இசை தருணங்களையும் நம்மோடு பகிர இருக்கிறார்கள். இசையை நேசிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இது ஒரு கொண்டாட்டம். கேட்கத் தவறாதீர்கள் இசையும் நானும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையோடு பேசி இணைவோம் நேயர்களே.
1: நேரம் 10:24. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஓகே, நிகழ்ச்சியில் நான் கேட்டிருந்தேன் SAFF மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 இந்த போட்டியில் வந்து எந்த அணி வெற்றி பெற்றது. அதாவது நம்மளோட நேயர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு, கால்பந்து பிரிவில் தான். வணக்கம் விவித் பாரதி தமிழ் FM. உங்க பேருங்க?
2: எம் கல்லுப்பட்டி. விவிஎஸ் கண்ணன்.
1: விவிஎஸ் கண்ணன் சார், சொல்லுங்க. SAFF மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 இந்த போட்டியில் வந்து எந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது? எந்த அணி மீன்ஸ் எந்த நாடு?
2: இந்தியா.
1: நன்றி நன்றி அருமை.
2: நன்றி நன்றி.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ் FM.
2: நுங்கம்பாக்கம் டேக் பண்ணோட சேர்ந்த மல்லிகி போஜராஜா பேசுறமா.
1: போஜராஜன் ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி. வணக்கம் ஐயா. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் இப்போ வந்து சமீபத்தில் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது வந்து எந்த இடத்துல திறந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே, அடுத்த நேற்று கேட்டுடுவோமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் FM. என்னோட வாய்ஸ் நானே கேட்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் சமீபத்தில் வந்து எங்கு திறந்து வைக்கப்பட்டது? நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா, மேலப்பிட தயானந்த் சரியான பதில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன், அடுத்து பர்வத வர்த்தினி அவர்கள், மேலப்பிட தயானன், இவங்க எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன், விக்னேஷ், விக்கி, இவங்க எல்லாம் வந்து நமக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி திருமழசை, அஸ்வினி, நாகராஜ், அவங்களும் வந்து 3-1 அப்படின்ற கணக்கில் வந்து அபாரமான வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூலை ரீஜா மனோகரன், மேட்டுப்பட்டி கண்ணன், இவங்க எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் FM.
3: வணக்கங்க.
1: யார் பேசுறீங்க ஐயா? கணபதி ஐயா, சொல்லுங்க.
3: இந்தியாவில்
1: 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்க திறந்து வைத்திருக்கிறாங்க?
3: ராஜஸ்தான்.
1: ராஜஸ்தான் இல்ல ஐயா. வட மாநிலம் தான், ஆனா இந்த பக்கம் இல்ல. சரி ஓகே, தெரிஞ்சு போவோம். நன்றி. சரி, இதற்கான கேள்விக்கு சரியான பதில் வந்து கண்டுபிடிச்சு வைங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் மலேசியா வாசுதேவன், ஜென்சி, எஸ்பி சைலஜா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக.

0: उसको घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी। शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும்? நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நேரம் 10:34. என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த நேரில் பேசலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
5: காலை வணக்கம் மேடம்.
4: காலை வணக்கம். உங்க பேருங்க?
5: ராயப்பேட்டை வெங்கட்.
4: வெங்கடையா, இதற்கான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: லக்னோ மேடம்.
4: லக்னோ
5: 1972ல ஆரம்பிச்சிருக்காங்க.
4: ஓகே, வந்து லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க, நன்றிங்க.
5: நன்றி.
4: அதாவது 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் வந்து லக்னோவில் வந்து தெரிந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 8 இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வானிலை மண்டல வானிலை ஆய்வு மையம் வந்து நியூ டெல்லி, இரண்டாவது வந்து மும்பை, அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா, அடுத்து சென்னை, நாக்பூர், கவுஹாத்தி, ஜம்மு காஷ்மீர், அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னோ. ஓகே, இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் எங்கே பார்த்தீங்கன்னா, சுளி ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் அவர்களும் ஹரிஹரன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி விக்னேஷ் விக்கி அவங்களும் சாந்தி ரமேஷ் அவங்களும் வந்து நமக்கு நிகழ்ச்சிக்கு அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோபி அவர்கள், திருமணசை அஸ்வினி நாகராஜ், வித்யா ரவிசங்கர், மேலப்பேட தயாளன் இவங்கெல்லாம் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் ஒன்று கொடுத்துடலாம். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய அதாவது ராம்சார் தலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சதுப்பு நிலம், ஈர அந்த நிலம், அந்த தலம் இருக்குங்க இல்லையா, அது. இப்போ பார்த்தீங்கன்னா 100வது ராம்சார் தலம் எந்த இடத்துல வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. 100வது ராம்சார் தலம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அறிவிச்சிருக்காங்க? இதற்கான பதில் தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் 2952508533 அப்படின்ற எண்ணுக்கும், 2838981 அப்படின்ற எண்ணுக்கும் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் வந்து உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். சரி, கண்டுபிடிச்சு வைங்க. அடுத்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பாடல் பார்த்தீங்கன்னா எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்களை வந்துட்டுருக்கு. கங்கை அமரின் வரிகளுக்கு இசை இளையராஜா. கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிவிஎஸ்சி ஏஹெச் பிடெக் இந்த சேர்க்கை குறித்த அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவ மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பொலிட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வளத்துறை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளின் சேர்க்கைகளுக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.thanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIS, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.thanuvas.ac.in மற்றும் https://adm.thanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம் அவசியில இருந்து மணிமாலா மேடம்.
0: மணிமாலாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உத்தரப்பிரதேசம்
0: மேம். உத்தரப்பிரதேசத்துல அந்த இடத்தோட பெயர் ஏதாவது தெரியுமா
1: மேடம்?
0: அந்த இடத்துக்கு பெயர்
2: சுர்காத்தல் ஏரி, இது உத்தரப்பிரதேசல இருக்கு. புது பேருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் June 9 அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி
2: நன்றி.
0: அதாவது இந்த ராம்சார் தலத்தை பற்றிய

0: கரெக்டான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. 100வது ராம்சார் தலம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை இந்த இடத்த வந்து சுர்க்காத்தால் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்களாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராம்சார் தலங்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து இருக்குது. அதே மாதிரி உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் வந்து அதிக ராம்சார் தலங்கள் இருக்கிறது. உலக அளவில் வந்து முதலாவது இடத்துல பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இருக்குது, செகண்ட் பிளேஸில் வந்து மெக்சிகோ, மூன்றாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குங்களாம். அதே மாதிரி 99வது இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்மளுடைய உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது, ஷேகாஜில் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 98வது அந்த தலமும் வந்து குஜராத்தில் இருக்க சாரி தந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. 97 வந்து பாட்னா, யூபியில் இருக்கிற பாட்னா பறவைகள் சரணாலயம். ஆனால் யூபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக பார்க்குறதுனால உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தை விட அப்படின்னும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 FIFA வேர்ல்ட் கப் நடைபெறும் இடம், கால்பந்து போட்டி ஓகேங்களா, FIFA வேர்ல்ட் கப் வந்து எந்த இடத்துல வந்து நடைபெறுது, இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. அதாவது இப்போ FIFA வேர்ல்ட் கப் 2026 எந்த இடத்துல வந்து நடைபெற இருக்குது? ஆமா,
1: இது கிரிக்கெட்டா?
0: இல்ல, FIFA வேர்ல்ட் கப் கால்பந்து.
1: கால்பந்து
0: இந்தியா இல்ல. சரிம்மா, தெரிஞ்சுப்போம், நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
2: Facebook வீரர் ராகவன் மாதவர்கள்.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: இப்ப உலக கால்பந்து போட்டி தானமா?
0: ஆமாங்க.
2: மெக்சிகோன்னு நினைக்கிறேன்.
0: மெக்சிகோவும் இருக்கு, ஒரு 3 நாடுகள் இணைந்து நடத்துதான். அதாவது ஒரு 3 நாடுகள் கூட்டாக சேர்ந்து வந்து இந்த கால்பந்து போட்டியை வந்து நடத்த போறாங்க. ஸோ அதுதான் வந்து எந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம் மேடம். MD ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் அம்பத்தூர் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
3: மேடம், இது நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கீங்க ஐயா.
3: இது மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா மேடம்.
0: சூப்பர்.
3: இது வந்து கனடாவின் தலைநகர் வந்து மான்ட்ரியல் மேடம். அது US வந்து இது வாஷிங்டன் மேடம். மெக்சிகோ வந்து மெக்சிகோ சிட்டி மேடம்.
0: சூப்பர் ஐயா.
3: அப்புறம் வந்து மெக்சிகன் டாலர் வந்து மெக்சிகோ நாட்டு பணம் மேடம்.
0: நன்றி ஐயா, நன்றி. நான் கேட்ட கேள்விக்கு அதிகமாவே நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர் ஐயா, அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி மேடம்.
0: நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தீட்டலம் TC ராஜேஷ் அவங்களும் வந்து சிந்தனையை தூண்டி கேள்விக்கான பதிலை தேடுவதற்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்ப புள்ளியாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்க சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. விக்னேஷ், விக்கி அவங்களும், சோலை ரீஜா மனோகரன் அவங்களும், ரங்கராஜன் இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருதம்மா திரைப்படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:53. கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம இணைந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்கள் என்னெல்லாம் போட்டிருக்காங்க பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிடலாம்.

மாதிரி சண்முக சுந்தரம் அவங்க வந்து நமக்கு சரியான பதிலை அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து இதுவரை ஒழித்த பாடல்கள் அனைத்தையும் வந்து நான் கேட்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பாபு முல்லக்காட்டிலிருந்தும் சூரியமூர்த்தி கோவூர்லேருந்தும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவங்களும் ரங்கராஜன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஓகே, இந்த பதிவுகளோட நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடிய பாடல் இது. பா விஜயின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், கண்களால் கைது செய் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிக நாள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூத், பி சிந்து, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை
2: நேரம் 11:02. 1950, 1960 மற்றும் 1970களிலிருந்து வெளிவந்த பாடல்களோட தொகுப்பை நம்ம இப்போ கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல கேட்க போகிற பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: முட்டாள், புதுக்கார் வெல்ல வாய்ப்பு? வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
3: நிலசு முட்டாளே,
2: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும். ஓ,
3: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
2: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க.
5: நேரம் 11:13. என்றும் இனியவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 1960 மற்றும் 70s வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில் வருது. எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலுக்கு வந்து இசையமைத்திருக்கிறாங்க, சந்திரோதயம் திரைப்படத்திற்காக.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcin.co.in and take the first step toward the blue.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
4: நேரம் 11:22 என்றும் இனிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் ராமு திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: நேரம் 11:25. நம்மளோட விவத் பாதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் கலில் அகமது அவங்களும் வந்து நம்மளுடைய பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்க வந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அந்த பாடல் அவங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் மயிலை பட்டாபி அவங்களும் வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களோட அனைத்து உறுப்பினர்கள் நேர் அவங்களுடைய பேர்களும் வந்து அனுப்பியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்எம்பி நச்சப்பிள்ளை அவங்களும் ரங்கராஜன் அவங்களும் தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களும் வந்து நம்மளுடைய பாடல்கள் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு என்றும் இணைவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பறக்கும் பாவை திரைப்படத்திற்காக.
1: என்றும் இனியவை.

நேரம் 11:29. நிகழ்ச்சி நடத்து கேட்க போகிற பேனல் சீர்காழி கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன், சின்ன ஜிறு உலகம் திரைப்படத்திற்காக.

நேரம் 11:33. நிகழ்ச்சி அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் குமரி பெண் திரைப்படத்திற்காக. MS விஸ்வநாதன் இசையமைப்பில் LR ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல் இது. இந்த திரைப்படம் 1966 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் எல்லா பாடலும் வந்து ஹிட்டாக இருந்திருக்கிறது. ஹிந்திலையும் வந்து இந்த படம் வந்து மறு ஆக்கம் பண்ணியிருக்காங்க. மீன்கா மீட் அப்படின்ற ஒரு திரைப்படம்

1969 ஹிந்தியில் வந்து வெளிவந்திருக்கிறது. மலையாளத்தில் வந்து ரதி மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு 1977 வந்து வெளிவந்திருக்கிறது. கன்னடத்தில் வந்து ஹொடு கட்டடா ஹொடுக்கி அப்படின்ற பேரில் 1976 வந்து வெளிவந்திருக்கிறது. இப்போ நம்ம குமரி பெண் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நேரம் 11:37. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த திரைப்படம் வந்து 1966 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த படம் வந்து 1921 வெளிவந்த சார்லி சாப்ளினோட உலக புகழ் பெற்ற த கிட் அப்படின்ற திரைப்படத்தை வந்து அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: ஓ லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை லை

ஆயி ஓ ஆயி.

நேரம் 11:41. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பி சுசீலா பாடிய பாடல். இது கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நாடோடி திரைப்படத்திற்காக இந்த திரைப்படம் 1966 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் பி சரோஜா தேவி, நடிகை பாரதி இவங்க எல்லாம் வந்து நடித்திருந்திருக்கிறாங்க இந்த படத்தில். இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நேரம் 11:45. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக பி சுசீலா இளாரேஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல் இது. கொத்தமங்கலம் சுபுவின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, மணிமாலா, ஜெயலலிதா, ரவிச்சந்திரன், நாகேஷ், பண்டரிபாய், சிவகுமார், காஞ்சனா மற்றும் பலர் வந்து நடித்திருந்திருக்கிறாங்க. வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்று திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேலே ஓடி சாதித்தது இந்த திரைப்படம். இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: செடியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:49. என்றும் இனிமே நிகழ்ச்சிகள் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். இது கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். எங்க பாப்பா திரைப்படத்திற்காக

அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த

நேரம் 11:52 என்ற நினைவு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து நம்ம சின்னஞ்சிறு உலகம் அந்த படத்திலிருந்து மனசு இருக்கும் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. வீரராகவன் அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு கவிதையை ஒன்று அனுப்பியிருக்காங்க. சங்கர் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து ஆரம்ப பாடலே வந்து அசத்தல் சூப்பர் சொல்லிட்டு நமக்கு வந்து பதிவுகள் அனுப்பியிருக்காங்க.

அதே மாதிரி முருகையன் சுப்பையா அவங்க வந்து திருநின்ற ஊர்ல இருந்து சென்னைக்கிலேயே மெல்ல பேச அந்த பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுகுணா தேவி அவங்களும் வந்து ரசிக்கத்தானே இந்த அழகு துள்ளி துள்ளி விளையாட இந்த பாடல் வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து நான் வந்து கேட்டேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஏழுகிணறு தேவா அவர்களும் வந்து அனைத்து பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜ் ஸ்ரீநகர்லேருந்து இனிமையான பாடல்கள் அப்படின்னும் நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க வந்து ராம் படத்தில் ஒழித்த பச்சை மரம் அந்த பாடலும் கல்யாண நாள் பார்க்க செல்லலாமா இந்த பாடல்கள் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்து ஒழிக்க வரும் பாடல் இரு வல்லவர்கள் இந்த திரைப்படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். இது கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை வேதா. இந்த திரைப்படம் 1966 ஆண்டு வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படம் வந்து 1959 ஆண்டு வெளியான தோ உஸ்தாத் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட மறு ஆக்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஜெய்சங்கர், ஆர் எஸ் மனோகர், விஜயலக்ஷ்மி, அசோகன், மனோரமா, நாகேஷ் இவங்க எல்லாம் வந்து நடித்திருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களை நாம் இணைந்தவருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: காற்று புகா இடத்திலும் புகுந்து கவி பாடி கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் அப்படிங்கிற ஆவல் இருக்கிற மாதிரி, அடுத்த இந்த மாதிரியான பாடல்களை தரப்போறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எங்களுக்குள்ளயும் இருக்கு. ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி இருப்பாங்க. ஆனா ஒரு படத்துல ஒரு கதாநாயகன் இரு கதாநாயகிகள், அந்த மாதிரி நடித்த படங்களிலிருந்து நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அதுல ஒரு சில பாடல்கள் அப்படின்றதுனால முதல் பாடல் பாத்தீங்க அப்படின்னா காதல் பரிசு, இந்த படத்துல இருந்துதான் நம்ம கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம் கற்பனையில் இந்த பாடலை நம்ம கேட்க போறோம். 1987 வெளிவந்த இந்த படத்துல கமலஹாசன், ராதா, அம்பிகா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. கமலஹாசனும் அம்பிகாவும் காலேஜ் கிளாஸ்மேட்ஸா இருந்திருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ராதாவும் அம்பிகாவும் சிஸ்டர்ஸாவும் நடிச்சிருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால கமலும் ராதாவும் ஜோடி சேர்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்காக இந்த படத்திலிருந்து பாடல்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இரு கதாநாயகிகள் நடித்த படங்களிலிருந்து ஏதாவது ஒரு பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த வகையில அடுத்து நம்ம கேட்க போறோம் கோபுரங்கள் சாய்வதில்லை படத்திற்காக வரக்கூடிய பாடல். கிருஷ்ணச்சந்தர், எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1982 மணிவண்ணன் அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த இந்த படத்தில் மோகன், சுகாசினி, ராதா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. சுகாசினி அவங்க ஒரு கிராமத்து பெண்ணாக நடிச்சிருப்பாங்க, ராதா மாடர்ன் கேர்ளாக நடிச்சிருப்பாங்க. மணிவண்ணன் அவருடைய முதல் டைரக்ஷனும் கூட இது. கோபுரங்கள் சாய்வதில்லை படம் 1985 பிரம்மாகாண்டு அப்படின்னு கன்னடத்திலும், சரிதா, சாதனா, ஸ்ரீதர் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. 1986 ஹிந்தியில் நாசிப் அப்னா அப்னா அப்படிங்கிற பெயரில் ரிஷி கபூர் மற்றும் ராதிகா நடிப்பில் வெளிவந்தது. இப்போ உங்களுக்காக இந்த பாடல்

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் பாடலே காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து காதல் மகாராணி அப்படிங்கிற பாடல் மனதை வருதி சென்றது அப்படின்னு யார் ஜூலை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவாருக்கு மேலப்பேடு வி தயாளன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருமே ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன் இவங்கெல்லாமும் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தர்மபுரி முருகன், ராஜம்பேட்டை காஞ்சிபுரத்திலிருந்து பி எஸ் மணிபாலு இவங்கெல்லாமும் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு ரங்கராஜன் டி நகர்லேருந்து வந்த நேயரே வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காரு. கொஞ்சம் நேயர்கள் மாத்திக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாகவே நாங்களும் சொல்லிட்டு தான் சார் இருக்கோம், மாத்திப்பாங்க அப்படின்னு நம்மளாம். மீரா வெங்கட்ராமன் ரெட்ரோவில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகே. புரசுவக்கம் சவுந்தரராஜன் காதல் பரிசு கோபுரங்கள் சாய்வதில்லை இந்த இன்னிசை பாடல்கள் சூப்பராக இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதா திருமல் எஸ்ஐ அஸ்வினி நாகராஜ் அவருடைய பதிவு. உற்சாக குரல் உங்களுடைய குரல் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நாராயணன் பி எஸ் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மத்திய கைலாஷ் அடையாறிலிருந்து வழக்கம் போல இனிய பாடல் தொகுப்பை வழங்கி எங்களை கட்டி போட வைத்துள்ளீர்கள். பாடல் எழுதியவர் இசையமைப்பாளர் எல்லாம் தொகுத்து உங்கள் நிகழ்ச்சி மட்டும் சிறப்பாக

இருக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளஸ் யூ அப்படின்னு நமக்கு வாழ்த்துக்களை அள்ளி கொடுத்துருக்காரு. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து முற்பகல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இடைக்கால பாடல்கள், அதுவும் இரு நாயகிகள் நடித்த பட பாடல்கள், தொகுப்பு அருமை, ரசிக்கும்படியாக இருக்குது. வாழ்த்துக்கள் பூவாடை காற்று பாடல் சூப்பர்னு சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்திலேருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அந்த பூவாடை காற்று அந்த பாடல் சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் இனிமையாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தொகுப்பாளர் நீங்கள் வந்து கோடான கோடி நன்றி. ஏனென்றால் நேயர்கள் பதிவு போடுவது பெயர்களை அறிவிப்பதில் ரொம்ப இதுவாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு அவருக்கு, அந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார், அல்லிநகரம், எஸ் மகாதேவன், ரெண்டு பாடல்களுமே அவருக்கு எல்லா பாடல்களாக எடுத்துக்கிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் சூப்பர், ஆவலை தூண்டுவதாக இருக்குது மேடம் அப்படின்னு மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்காரு. பாடல்கள்லாம் நல்லா இருக்கும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு வாழ்த்துக்களை ரவி அம்பத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அழகிய பாடல்களுடைய கலவை, ஆனந்தம் நாடல்கள் கவிதை, இனிமை தரும் ராகங்கள் மிதவை, ஈர்க்கும் நிகழ்ச்சி தொகுப்பின் மகிமை, உவகை பண்பலை ரெட்ரோ நேரம் ஊர்ந்தன மனதில், இதை பற்றி சேரக்கூடிய எண்ணங்கள் என்றுமே 102.3 நேயர்களுக்கு வளமே அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே, அடுத்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு நீங்களும் ஆவலாக இருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து ரெண்டு அந்த நகர்ப்புறங்கள் கதையமைப்போடு சேர்ந்து ஒரு பார்த்தோம் இல்லையா படம். இப்போ பியூராக பார்த்தீங்கன்னா கிராமிய எழில் கொஞ்சக்கூடிய ஒரு கதை, எங்கே ஒரு பாட்டுக்காரன், இந்த படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். சுனந்தா மற்றும் மனோபாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். 1987 கங்கை அமரன் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் ராமராஜன், ரேகா மற்றும் அறிமுக நாயகியா நிஷாந்தியும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் செந்தாமரை, வினு சக்கரவர்த்தி, எம் என் நம்பியார், செந்தில், கோவை சரளா, எஸ் எஸ் சந்திரன், வெண்ணிலாடை மூர்த்தி, எஸ் என் பார்வதி இவங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா அவருடைய இசையில் வெளிவந்த இந்த படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இடைக்கால இன்னிசை பாடல்களை கேட்கறதே ஒரு அலாதியான பிரியம் இல்லையா? அந்த பிரியத்திற்கு இன்னும் இனிமை சேர்க்கிற வகையில இன்னைக்கு இரு கதாநாயகிகள் நடித்த திரைப்படங்களிலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் சிந்து பைரவி. இந்த படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில். சிவகுமார், சரிதா, சுகாசினி இவங்கெல்லாம் நடித்த படம். 1985 கே பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம். பாலச்சந்தர் அவருடைய படங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரு கதாநாயகிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி கர்நாடக பாடகராக சிவகுமார் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் 1986 சிறந்த படத்திற்கான தேசிய விருது இந்த படத்திற்கு கிடைச்சது. சிறந்த நடிகைக்கான விருது சுகாசினிக்கும், சிறந்த இசையமைப்பாளர் விருது இளையராஜாவுக்கும், சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது கே எஸ் சித்ரா அவங்களுக்கும் கிடைச்சது. இப்படிப்பட்ட விருது கிடைத்த படத்திலிருந்து நாம் கேட்க போகிறோம்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அப்படி நம்ம நிறைய பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் அப்படி மெசேஜுமே கூட போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்துடலாமா? கிருஷ்ணகுமார் அவர் வந்து காரைக்குடியிலேருந்து டுடேஸ் ரெட்ரோ கான்செப்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து எக்ஸலன்ட் குட் ஜாப்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மணிபாலு அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடல் தொகுப்பு நல்லா இருக்குன்னு மாடம்பாக்கம் அயன் முரளி அவங்களுடைய பதிவு. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ், 80களுடைய திரைப்படங்களில் இரு கதாநாயகிகள் இணைந்து நடித்திருந்தாலும் இயக்குனர் அவர்களுக்கு சரிசமமான வாய்ப்பை அளித்திருப்பார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நம்ம கேட்கக்கூடிய எல்லா பாடல்கள்லையுமே அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட பாடல்களின் தொகுப்பை தொகுத்து தருவது புதுமை அருமைன்னு அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய முற்பகல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் செந்தில் தனலட்சுமி காஞ்சிபுரத்தில் இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழரசன் தங்கவேலு அவங்களுமே கூட ரெட்ரோ நேரம் தரக்கூடிய பாடல்கள் யாவும் மிகவும் அருமை. பூ வாடை காற்று அந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசன் தங்கவேலு அவருடைய பதிவு. புரசிவக்கம் சவுந்தரராஜன், கங்கை அமரன் இயக்கம் பாடல் இளையராஜா இசை செண்பகமே சண்முகே, கிராமத்து மண்வாசனையை வீசியது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ், செண்பகமே செண்பகமே அந்த பாடலை போட்டு அசத்துட்டீங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஹரிஹரன் அவரும்

எழுத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இனிமையாக இருக்கிறது பாடல்கள்லான டி நகர்லேருந்து வனிதா, மேடவாக்கத்திலேருந்து ஆனந்த் மணிமாலா, சண்முகமே அந்த பாடல் சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புளுவம்பாளையத்திலேருந்து ஆனந்த முருகன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலேருந்து காந்திமதி, இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இடைக்கால இன்னிசை மழை இதயம் குளிர வராது, பிழை இனிமே இனிமை தந்த சண்முகமே, கீதம் தனிமையை போக்கியது, சுவையான நாதம் கட்டி போட்டது பண்பலை நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காரு. வணக்கம், ரெட்ரோ நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களாக இன்று இரு கதாநாயகிகள் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் வருவதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ராம் பிரியன், ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் இனிமை, இரண்டு கதாநாயகிகள் நடித்த படங்களிலிருந்து ஒரு பாடல், சிந்து பைரவி சினிமா, சுகாசினி சரிதான்னு சொல்லிட்டீங்க, சரிதா அப்படின்னு சாரி சுலோக்ஷனா அப்படின்றத நான் மாற்றி சொல்லிட்டேன் இல்லையா, மன்னிக்கவும், என்ன சொல்கிறது, ஆனால் ஒரு ஒத்துமை பாருங்க, சாவரிசை அப்படிங்கிற கதாநாயகிகள் பெயர் வந்துருச்சு அப்படின்னு, இருப்பினும் மன்னிக்கவும். நேரம் 12:31, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் புது புது அர்த்தங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் இது வாலியின் கற்பனையில் வரக்கூடிய பாடல். கே பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் 1989 வெளிவந்த இந்த படத்தில் ரகுமான், சித்தாரா, கீதா, ஜனகராஜ், ஜெயசித்ரா, பூர்ணம், விஸ்வநாதன், சௌகார், ஜானகி, விவேக் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ரகுமானுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு நிழல்கள் ரவி. ரொம்ப ஒரு அழகான கான்செப்டில் படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. செஞ்சம் அப்படிங்கிற வீணை மீட்டுதே தோடி, செஞ்சம் அப்படிங்கிற இதில் வாசிக்கும் போது, வீணையில் வாசிக்கும் போது தோடி கொஞ்சம் சோகமாக கேட்கும், அந்த சோகத்திலும் சுகம் இருக்குது அப்படிங்கிற வரிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கேட்டுருமா?

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: எப்பயுமே வந்து கிரியேட்டர் வந்து கடனில் சிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அது நான் அப்போயில இருந்தே யோசிப்பேன். அதாவது நம்ம பணத்தை துரத்தலாம், பணம் நம்மளை துரத்திடவே கூடாது. நம்ம கண்ட்ரோல் இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், பெரிய லைஃப் வாழ்ந்தவங்களும் தோத்துருக்காங்க, சின்ன லைஃப்ல இருந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க நிர்வாகம் தான் பெரிய பலமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு. தவறாமல் கேளுங்கள், மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்க எல்லாம் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறதாவும் வாழ்த்துக்களை சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்துல இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. புரசுவாக்கம் இருந்து சவுந்தரராஜன், சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள், மறைந்த பாலச்சந்தர் அவர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு பாடலும் நல்லா இருக்கு அப்படின்னு இல்ல, இது மட்டும் தான் அவருடைய பாடலா இருந்தது. வேல்முருகன் அவர் வந்து ஜடேரியிலிருந்து பதிவு பண்ணிருக்காங்க, ரெட்ரோ நேரத்துல தேர்வு சூப்பரா இருக்குன்னு. மந்தவெளி விநாயகம் அவருமே கூட இடைக்கால இன்னிசை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. அந்த தித்திக்கும் இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நல்லா இருக்கு பாடல்கள்னு டி நகர்ல இருந்து ரங்கராஜன் அவருடைய பதிவு. இடைக்கால இன்னிசை ராகங்களை கேட்க ஓடோடி வந்துவிட்டேன் ரெட்ரோ நேரத்திற்குன்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. சூலை ரீஜா மனோகரன், கல்யாண மாலை கொண்டாடும் வேலை, மெலடியான ஒரு பாடகருடைய அந்த பாடல் சல்யூட் தாங்க அந்த பாடலுக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். எப்பொழுதும் போத 80களில் வந்த பாடல்கள் கேட்கவே சூப்பராக இருக்கு. எஸ்பிபி அவர் பாடின பாடல்கள்லாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு பரிசா அப்படியே பூக்களை அனுப்பியிருக்கேன்னு வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து மைத்திலி அவங்களுடைய பதிவு. மீதி பதிவை வந்து நம்ம வந்து 12:40 செய்தி அறிக்கையை தொடர்ந்து 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும் இல்லையா, அப்போ படிக்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது

0: குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுகலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா உடல்நலக் குறைவால்

0: சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரியின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதிராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

0: அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலை சிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கவுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ்

காலை 102.3 நேரம் 12:50 நேர்களே, நாம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில உங்களுக்காக இரு கதாநாயகிகள் இணைந்து நடித்த படங்களிலிருந்து ஒரு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இடைக்கால பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு காஞ்சிபுரம் தாயார்குளம் ராணி ஆனந்தன் நன்றிகளை பதிவு பண்ணியிருக்காரு. எழுதி போட்ட பதிவினை யாவும் எடுத்து முழுவதையும் படித்து எம்மை மகிழ வைத்த எங்கள் ஏஞ்சல். ஐயோ, அப்படியெல்லாம் வேண்டாம் சார். சாதாரணமா உங்களுக்கு வந்து திருப்தி இருக்கணும், அவ்வளவுதான் சார். இதற்கு வழிவகுக்கும் நிர்வாக கலைஞர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு Facebook வீரராகவன் அவருடைய பதிவு. அய்யப்பாக்கம் வெங்கடேசன் ரெட்ரோ நேரத்துல பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. சென்னியப்பன் கவுந்தம்பாடியிலிருந்து புது புது அர்த்தங்கள் படத்துல கல்யாண மாலை, இந்த பாடல் சூப்பர். அதில் வரக்கூடிய வரிகள் வாலிப ஓடும் வயதாக கூடும் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு, என்னைக்குமே அன்பு மாறாதது அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காரு. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில ஒலித்த கல்யாண மாலை, அந்த பாடல் மிகவும் அருமையான பாடல், வாழ்த்துக்கள் அந்த பாடல ஒளிபரப்பினத்துக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில எல்லா பாடலும் நல்லா இருக்கு அப்படின்னு ஏழுக்கிணறு தேவா அவருடைய பதிவு. தீட்டாளம் டி சி ராஜேஷ் கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் அடைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, அருமையான வரிகள் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முரளி அவர் வந்து மாடம்பாக்கத்திலிருந்து சிந்து பைரவி படத்தை என்னுடைய 7 வயதுல பார்த்தேன், அப்போ பாடல் மட்டுமே ரசித்தேன், அருமையான பாடல்கள் இளையராஜா ராஜா தாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு மாடம்பாக்கத்திலிருந்து அயன் முரளி அவருடைய பதிவு. அன் பாஸ்கரன் சரவணன் அவருமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்க போற அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேளடி கண்மணி, இந்த படத்துல இருந்தா கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பாவலர் வரதராஜன் அவருடைய கற்பனையில வரக்கூடிய பாடல் இது. கேளடி கண்மணி படம் 1990 வசந்த் அவருடைய டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் ராதிகா மற்றும் கீதா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. கீதா அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி ராதிகா அவங்க என்ட்ரி கொடுக்கறது தான் கதையுடைய அம்சம். படத்துடைய முடிவுல ரமேஷ் அரவிந்தும் அஞ்சுவும் வந்து பாத்தீங்கன்னா ராதிகாவையும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களையும் எப்படி சேர்த்து வைக்க போராடுறாங்க அப்படிங்கறதுதான் கதையுடைய அம்சமாவே இருக்கும். 1990 சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு அரசுடைய ஸ்டேட் பிலிம் அவார்டும் இந்த படத்துக்கு கிடைச்சது. சிறந்த பாடகருக்கான விருது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும். இந்த பாட்டு இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீ பாதி நான் பாதி கண்ணே அந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாலி அவர்களுக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான விருதும் கிடைச்சது. சிறந்த நடிகைக்கான விருது ராதிகாவுக்கும் கிடைத்தது. இப்போ அந்த படத்துல இருந்து நமக்காக வரக்கூடிய பாடல்

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விடாமல் பாடி மூச்சை விட்டு மூச்சில் முடித்த முன்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடின பாடல் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஹரிகரன் அவங்க. சிந்து பைரவி படத்தில் சரிதா அப்படின்னு சொன்னீங்க, சுலோக்ஷனான்னு சொல்லியிருக்கணும், சரிதானே நீங்களே செக் பண்ணி செஞ்சு. அதுதான் சார் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஒரு ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்கக்கூடாது. இருப்பினும் நீங்கள் திருத்தியமைக்கு நன்றி சார். அண்ட் தீட்டாலம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து காலை 8 மணியிலிருந்து 2 மணி வரை அன்பு அறிவிப்பாளர், உங்களுக்கு நிகழ்ச்சி நேரம் போனதே தெரியல, அனைத்து நிகழ்ச்சிகளும் இதயத்திற்கு இடம் அளித்து பணி செஞ்சீங்க, வாழ்க வளமுடன் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ராம்பிரியன் ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் இருமை, இரு கதாநாயகிகள் இணைந்து நடித்த படங்களிலிருந்து கேட்டோம். சிந்து பைரவி சினிமா சுகாசினி மற்றும் சரிதான் சொல்லிடுங்க, அது வந்து நீங்கள் சொன்னீங்க நான் திருத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இது திருப்பியும் போட்டிருக்கீங்க, ரைட் ஓகே. ஆனால் ஒரு ஒத்துமையை பாருங்க சா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் கேளடி கண்மணி டைரக்டர் வசந்த் அவருடைய முதல் படமும் கூட, படத்தில் பார்த்தீங்கன்னா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்ரீவித்யா இருவருடைய கதாபாத்திரங்களும் மிக சிறப்பாக இருக்கும்னு பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல. நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இரு கதாநாயகிகள் இணைந்து நடித்த படங்களிலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: நேயர்களே, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். பங்கேற்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208553 மற்றொரு எண் 2838981. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வந்து ஓரிரு நாட்கள் தான் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட இடைவெளியை விடுங்க. அடுத்தடுத்த நேர்களுக்கு புது புது நேர்களையும் வரவேற்கலாம் இல்லையா? அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த அன்பான வேண்டுகோள். வரக்கூடிய முதல் நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மாணிக்கம், கே கே நகர்.
0: கே கே நகர்ல இருந்து மாணிக்கம் சார். சூப்பர், நலமா இருக்கேன். இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: படம் வந்து பாத்தீங்கன்னா 16 வயதுல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த பாடல் போடுங்க மேடம். இன்னைக்கு வந்து பாரத ராஜா மறந்து இருக்காரு, அவரோட நினைவா அதை கேட்போம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
0: கே கே நகர் மாணிக்கம் விரும்பி கேட்ட பாடல் இது. 16 வயது நிலை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யாருக்கு உற்சாகம்?
1: புரசைவாக்கம் சவுந்தரராஜன்.
0: புரசைவாக்கம் சவுந்தரராஜன் சார், சொல்லுங்க இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: மேடம், மறைந்த பாரதி ராஜா அவர்கள் ஞாபகமாக புதிய வார்ப்புகள் படப்பாடல் மேடம், இதயம் போகுதே பாடல் ஒளிபரப்பு
0: கேட்கலாமா சார்?
1: கேட்கலாம். மிக்க மகிழ்ச்சி மேடம்.
0: நன்றி. புரசவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் விரும்பி கேட்ட பாடல் இது. புதிய வார்ப்புகள் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் ஜென்சி பாடியது, இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம் கற்பனையில்.

0: நேயர்களின் இதயத்தை தொட்ட பாடல்கள் காற்றலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பாடல் உங்கள் சாய்ஸாக நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: காமராஜபுரம் புஷ்பா பேசுறேன்.
0: பம்மல் காமராஜபுரம் புஷ்பா, என்ன பாடல்
1: பேசுறேன்?
0: சூப்பர் சூப்பர், என்ன பாட்டு?
1: எனக்கு கிழக்கு சீமையில படத்துல இருந்து கத்தாளம் காற்று வழி அந்த பாட்டு பாருங்க. கேக்கலாம்?
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம்.
0: சரி கேட்கலாம். நன்றி நன்றி. கத்தாழ காட்டுவழி அந்த பாடல் கிழக்கு சீமையிலே படத்திற்காக வரக்கூடிய பாடல். பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில். இது பம்மல் காமராஜபுரம் புஷ்பாவின் விருப்பத்தில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நன்றி மேடம். வணக்கம் மேடம் எல்லாருக்கும்.
0: நன்றி, வணக்கம். சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க
1: மேடம்? என் பேரு HP உச்சே கவுடா மேடம். அப்புறம் கிராம அனூர் தாலுக்கு சாமராஜ் நகர் ஜில்லா இந்த மேடம் பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாடல்
1: மேடம்? எங்களுக்கு ரிக்ஷக்காரன் படத்தில் இருந்து அழகிய தமிழ் மகன் இவன் அந்த வரும் மேடம்,
0: கேட்டுலாமா?
1: மேடம் மேடம், என் மனைவி கெம்பம்மா, டாக்டர் சந்திராஜு, சி பி பூர்ணச்சந்திர, ஸ்ரீ பூர்ணிமா, அருண்குமார், சந்திராஜு,
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி.
1: பிரகாஷ், சுப்பிரமணி, டெய்லர்
0: சார், நீங்க உங்கள் விருப்பத்துல நீங்க பாடல் எழுதி அனுப்பினீங்கன்னா எல்லார் பேரும் படிக்கப்படும். இப்போ நம்ம பாடலை கேட்டலாம் எல்லாருக்காகவும். நன்றி.
1: ஓகே, நன்றி.
0: ரிக்ஷாக்காரன் படத்திற்காக TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில்.

அழகிய தமிழ் மகன்கள் இருவெளிகள் எழுதிய மடல் மெல்ல

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம், எம்கல்லிப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: கள்ளிப்பட்டி விவிஎஸ் கண்ணன் சார், சொல்லுங்க என்ன பாடல்?
1: எங்க பக்கத்து ஊருக்காரன் பாடியாச்சா, அதுக்காக எனக்கு இருமல் தெரிவிக்கிற விதமாக கவிஞர் படம், அதில் போகுதே போகுது பாட்டு வந்து போடணும், நல்லா இருக்கும்,
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: கள்ளிப்பட்டி விவிஎஸ் கண்ணன் விரும்பி கேட்ட பாடல் கடலோர கவிதைகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இது இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: திருவற்றியூர் நாகராஜ் பேசுறேன் மேடம்.
0: திருவற்றியூர்ல இருந்து நாகராஜ் பேசுறீங்க. நாகராஜ், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: பூவுக்குள் போகும்போது மேடம். அதுல வந்து அன்பே ஒரு காதல் கீதம்
0: கேட்கலாம். கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர் விரும்பி கேட்ட பாடலை கேட்பதற்கு முன்பாக நிலையத்தில் நேரம் 1:30.
1: எனக்கு

0: போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: திருவற்றியூர்லேருந்து நாகராஜ் விரும்பி கேட்ட பாடல் வரக்கூடிய இந்த பாடல் பூவுக்குள் பூகம்பம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், சங்கீதராஜன் இசையில்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் நேயர்களின் ரசனைக்கு விருந்தாகிறது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: ராதா கிரீதரன் மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க
1: இருந்து பேசுறேன் மேடம்?
0: என்ன சார்,
1: வானகரத்துல இருந்து சுப்பிரமணியம். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்
0: மேடம். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க, வானகரத்துல இருந்து சுப்பிரமணியம். சொல்லுங்க
1: சுப்பிரமணியம். எனக்கு வந்து தங்க மகன் படத்துல இருந்து ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் தென்னும் ராஜசுகம் தேடி வரும் அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: அடுத்த லைன் மறந்து போச்சா?
1: ஆமா.
0: ரைட், ஓகே, இதுல கேட்டுடலாம். நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் புலமை பித்தன் கற்பனையில் தங்கமகன் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் வானகரம் சுப்பிரமணியத்தின் விருப்பத்திற்காக.

0: பாட்டுல இருந்து கனவு ஒன்று தோன்றுதே இதை யாரோட சொல்ல, ஜானகி மேம் சூப்பரா பாடிப்பாங்க.
1: கனவு ஒன்று தோன்றுதே இதை யாரோட சொல்ல, இதை நாங்க காற்றலையில சொல்லிடுறோம்னு அப்படியே தவழ விட போறீங்க, ரைட்?
0: ஓகே,
1: கேட்டுலாமா செல்வி?
0: கேட்டுலாம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி மேம்.
1: நேயர் விரும்பி கேட்ட பாடலை கேட்பதற்கு முன்பாக,
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
4: तो ऐसा बोलो ना,
3: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात?
5: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
2: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
6: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
6: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்ப வரக்கூடிய பாடல் ஒரு ஓடை நதியாகிறது படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார் திருக்காட்டூர் செல்வி.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்க போறாரு? வாங்க. வணக்கம்.
1: சைதாப்பேட்டையில இருந்து ஆனந்த் மேடம்.
0: சைதாப்பேட்டையிலிருந்து ஆனந்த், சொல்லுங்க என்ன பாடல்?
1: உங்கள் விருப்பம் படம், மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட ராமன் பாட்டு வரும் மேடம்.
0: நீங்க வேற லெவல் சார். உங்கள் விருப்பம் படத்து பாடல பாடல் உங்கள் சாய்ஸ்ல கேக்குறீங்க பாருங்க. சூப்பர் சார், நன்றி. கேக்கலாம். சைதாப்பேட்டை ஆனந்த் விரும்பி கேட்ட பாடல் இது. உங்கள் விருப்பம் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் கோவை சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் அஞ்சலி பாடியது, விஜயபாஸ்கர் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: இப்போதான் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஆனால் ஏறத்தாழ நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யாரு? வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் சேமமா இருக்கிறோம். இணைப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது.
0: மகிழ்ச்சியா இருக்குல்ல, சொல்லுங்க என்ன பாடல்?
1: அதாவது 1971 ராமண்ணா டைரக்டர்ல ஜெய்சங்கர் எடுத்த படம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை. இந்த படத்துல எஸ்பிபி வசந்தா பாடியிருப்பாங்க இன்று முதல் செல்வமதுன்னு ஒரு பாடல். இந்த வசந்தாக்கு சம்மியம் கொடுத்திருப்பாங்க அந்த கதாநாயகி உஷா நந்தினி. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபீல்டுக்கே வரல, இருந்தாலும் அவங்க நம்ம நினைச்சிருந்தானே. சிவாஜி கூட தேசகர் கூட நிறைய படம் நடிச்சுட்டாங்க. ஆமா, ஆரம்பத்துல சக்தி லீலங்கிற படத்துல ஜெமினியோட ஜெமினியன் பரமசன் வேடம் போட்டு இவங்க பார்வதி வேடம் போட்டு கெஸ்ட் ரோல்ல வராங்க. ஆனா முக்கியமான வேடம் சக்தி லீலை.
0: சக்தி லீலை, ஓகே. கேட்டுலாமா இந்த பாட்டை?
1: கேட்டுலாம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி விரும்பி கேட்ட பாடல் இது. எஸ் பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது வீட்டுக்கு ஒரு பிள்ளை படத்திற்காக.

0: நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதாகிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
1: நேரம் 2:15:30. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இவ்வேளையில் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
1: வானலைகளில் தமிழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேனலைகளாக நம் செவிகளோரும் சுவை சேர்க்க பலம் வர இருப்பது எங்கள் ஸ்டைல். நேர்களை, இவ்வேளையில் நாம் இயற்கை எண்ணெயோடு இனிதான ஒரு பயணமாய் இதமான பாடல்களோடு

உலா வர போகிறோம். நீங்களும் கேட்பதற்கு தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இது எங்கள் ஸ்டைல். இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாமே அப்படியே மனதிற்கே குழு குழு குழுன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? ஏன்னா அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்ம கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடியது இயற்கை. இறைவன் வரைந்த அழகிய ஓவியம் இயற்கை. அழகோ அழகு, மலர் வீசும் மனம் அழகு, மலை தந்த நதி அழகு, நதி ஓசைதான் அழகு, கருமிகள் தந்த மழை அழகு, மழையிலாடும் மயில் அழகு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை எத்தனை அற்புதங்கள் கொட்டி கிடக்கிறது இந்த பூமியில் இல்லையா நேயர்களே? அத்தனை அற்புதங்களும் நாம் வந்து எந்த ஒரு பயணம் செய்யும்போதும் ரசிச்சுட்டே போவோம் இல்லையா? அப்படித்தான் சின்ன சின்ன ரசிப்புத்தன்மையோடு நாம் இன்று ஒரு இனிமையான பாடல்களோடு வலம் வர இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும்? இது உங்களுக்கான முதல் பாடல்.

நேர்களை கேட்ட பாடல் காற்று நிலை வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியது. தினமும் எழும் சூரியனே உன்னை யார் எழுப்புகிறார்? துணையே இல்லாத நிலவே யாருக்காக தினமும் காத்திருக்கிறாய்? உனக்கு என்ன அவ்வளவு சோகம்? மழையாய் பொழிகிறாய் வானவில்லே, ஏழு வண்ணத்தில் யாருக்காக பாதை அமைக்கிறாய்? அப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு அந்த இயற்கை அழகை காணும் பொழுதும் நமக்கு கேட்கணும் அப்படிங்கிறது தோணும் இல்லையா? அப்படித்தான் ஆதவன் உதயமாகி வரும் அந்த அழகான காலை வேளை, அதை காண்பதில்தான் நம் மனதிற்கு எத்தனை எத்தனை இன்பம் இல்லையா? அப்படித்தான் இப்பொழுது ஒரு பாடல் உலாவர நாம் கேட்டு ரசித்தோம். இயற்கையின் அற்புதம் அள்ள குறையாதது இல்லையா? சரி, அடுத்து மலரும் பாடல் தான் என்ன கேட்போமா?

0: இளைஞர்களே, யாருக்கும் எட்டாத உயரத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து நம் வாழ்க்கையை பார்த்து ரசிக்கிறது நிலா இல்லையானீர்களே. அப்படித்தான் ரொம்ப அழகாக அந்த பாடலில் நீண்டி நம்மிடையே பலம் வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்வே மாயம்.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சொக்கு என்னுடைய
2: வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: இது 102.3 பபத் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக,
5: ரியா பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
6: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
5: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
6: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
5: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இவ்வேளையில் உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இயற்கையை சுற்றி பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இந்த நேரத்தில் இதமான பாடல்களோடு, அழகான இயற்கை எழிலோடு, அந்த எழிலை ரசிக்கும் அந்த கண்களோடு, பாடல்களை கேட்கும் செவிகளோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா. இதோ உங்களுக்கான பாடல்.

எங்கம்மா சபதம் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. என்ன நேர்களே, இயற்கை எண்ணெயை மடியில் தவழ்ந்து ஒவ்வொரு அற்புதங்களையும் கண்டு ரசித்து கொண்டே வந்திருக்கிறோம் இல்லையா? சிறகு இருக்கிறது என மிதக்கும் மேகம், ஆனால் அதை பிடித்து கொண்டு இருப்பதோ வானம். அவ்வளவு அழகாய் அந்த மேகத்தை பற்றி ஒரு கவிதையாய் எழுதி அதை பாடலாக கொடுத்து அதை கேட்கும் பொழுதுதான் எத்தனை எத்தனை சுகம் நம் மனதிற்குள் இல்லையா? அப்படித்தான் இந்த இயற்கையை அழகினையெல்லாம் படம் பிடித்து நம் கவிஞர்களின் கற்பனை கைவண்ணத்தில் உருவாகும் பாடல்கள் எத்தனை எத்தனை அப்படியாக வலம்பருந்து நம் மனதை தொட்டுக்கொண்டே செல்கிறது அல்லவா இவ்வேளையில். சரி, அடுத்து வரும் பாடல்தான் என்ன?

நாம் கேட்ட சித்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. அம்மா திரைப்படத்திற்காக உலாவரை கேட்ட சித்தம். மழை தொழில் நனைவதுதான் எத்தனை பேருக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மழை தூறலும் சாரலும் அந்த சில் என்ற அந்த ஒரு அந்த நேரம் எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதில் வந்து நனைஞ்சு போகணும் அப்படின்றது தான் நம் அனைவருக்குமே ஆசை இருக்கும். இப்படி இயற்கையோடு ஒன்றி தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நேர்களே? அப்படி அழகாய் ஒரு மழை வந்து நம்மை தொட்டு செல்ல கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை. அடுத்து வரும் பாடல் தான் என்ன இதோ கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் ஜூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இயற்கை அடுத்து அள்ளி கொண்டு வரும் பாடல் தான் என்ன, இது உங்களுக்கான பாடல்.

நாம் கேட்ட சித்த அந்த பாடல் அவர்கள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. காற்று அது வீசும் அந்த ஒரு இனிமை, தென்றலாய் வீசும் பொழுது அதில் ஒரு இனிமை இல்லையா நேர்களே? அப்படி அந்த காற்றுக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? அத்தகைய காற்றுடன் சேர்ந்து உலா வரும் பொழுது அதில்தான் எத்தனை எத்தனை இனிமை நமக்குள் இல்லையா? அத்தனை அழகான ஒரு காற்று, ஆயிரம் அறிவியல் எல்லாம் அறிந்திருந்தாலும் ஆயுள் கொடுக்கும் அது உங்களுக்கு. அப்படித்தான் அந்த காற்று என்பது நம்மிடையே பயணித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். இயற்கை தந்த இனிமைகள் தான் எத்தனை எத்தனை எத்தனை எத்தனை அற்புதங்கள். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் மனிதர்களே. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 2:46:30. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து மலரும் பாடல்

வானம் தொடும் சிகரங்கள், வண்ண மேகங்களின் ஊஞ்சல்கள், பச்சை போர்வை பொருத்திய பூமி, மலைகளின் அழகு தனி அழகு இல்லையா? அத்தனை அழகு கொண்டது மலைகள். அதுதான் ரொம்ப அழகாக அந்த பாடலில் கவிஞர்கள் தங்கள் கற்பனையோடு உருவாக்கி இருந்திருக்கிறார்கள். எத்தனை அழகு இல்லையா? சரி, நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் எஸ்பி ஷைலஜா பாடியது ஒரே வானம் ஒரே பூமி. இந்த திரைப்படத்தில் வரம்பர கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருக்கிறோம். அடுத்து வரும் பாடல்

0: கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இதுவரை உலாவரை நாம் கேட்டு ரசித்தது
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: இயற்கையோடு இனிதான ஒரு பயணத்தை தொடர்ந்தோம் நேயர்களே. நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் டிஜி யாத்ரா திட்டம். டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நவீன டிஜிட்டல் முயற்சியாகும். இந்தியாவில் விமான பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் விமான நிலையங்களில் ஏற்படும் நெரிசலை குறைத்து பயண அனுபவத்தை எளிமையாகவும் விரைவாகவும் மாற்றுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் அடையாள அட்டை மற்றும் போர்டிங் பாஸ் போன்ற ஆவணங்களை பலமுறை காட்ட வேண்டிய அவசியமின்றி விமான நிலையத்தின் பல்வேறு கட்டங்களை எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மயமாக்கலின் பாதையில் வேகமாக முன்னேறி வருகிறது. வங்கி சேவைகள், கல்வி, வணிகம் மற்றும் அரசு சேவைகள் போன்ற பல துறைகளில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் விமான போக்குவரத்து துறையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் டிஜி யாத்ரா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பயணிகள் தங்களது மொபைல் செயலியின் மூலம் பதிவு செய்து விமான பயண தகவல்களை இணைக்கின்றனர். பின்னர் விமான நிலையத்தில் உள்ள சிறப்பு நுழைவாயில்களில் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் அவர்களின் அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. இதனால் ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கும் நேரம் குறைகிறது. டிஜி யாத்ரா திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் காகிதமற்ற மற்றும் தொடுதலற்ற செயல்முறையாகும். பாரம்பரிய முறையில் பயணிகள் அடையாள அட்டையையும் போர்டிங் பாஸையும் பல இடங்களில் காண்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் டிஜி யாத்ராவில் முகமே அடையாளமாக செயல்படுவதால் இந்த செயல்முறை மிகவும் எளிமையாகிறது. குறிப்பாக அதிக பயணிகள் பயன்படுத்தும் பெரிய விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் மற்றும் கூட்ட நெரிசலை குறைப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திட்டம் பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் விமான நிலைய நிர்வாகத்திற்கும் பல

0: நன்மைகளை வழங்குகிறது. பயணிகளின் அடையாள சரிபார்ப்பு வேகமாக நடைபெறுவதால் ஊழியர்களின் பணிச்சுமை குறைகிறது. மேலும் பாதுகாப்பு நடைமுறைகள் மிகவும் திறமையாக செயல்படுத்தப்படுகின்றன. விமான நிலையங்களின் செயல்திறன் அதிகரிப்பதோடு பயணிகளின் திருப்தியும் உயர்கிறது. இதனால் இந்திய விமான நிலையங்கள் உலக தரத்திற்கு இணையான சேவைகளை வழங்கும் திறனை பெறுகின்றன. டிஜி யாத்ரா திட்டம் இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியா முயற்சியுடனும் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. நாட்டின் பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் மாற்றத்தை ஊக்குவிக்கும் அரசின் நோக்கத்தை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மக்களுக்கு விரைவான மற்றும் தரமான சேவைகளை வழங்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் முக அடையாள தொழில்நுட்பம் போன்ற நவீன கண்டுபிடிப்புகளை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது விளங்குகிறது. நிறைவாக, டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ள முன்னோடியான திட்டமாகும். இது பயணிகளுக்கு வேகமான, பாதுகாப்பான மற்றும் சிரமமற்ற பயண அனுபவத்தை வழங்குவதோடு இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியையும் வலுப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் மேலும் பல விமான நிலையங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு உலகின் முன்னேறிய நாடுகளுக்கு இணையான நவீன விமான பயண சூழலை இந்தியாவில் உருவாக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: இதுவரை நாம் கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

இவர்கள் எண்ண கனவுகள் பல வண்ணங்களாய் சிறகடிக்க இதேதொரு பாடலை இவ்வேளையில் உலாவர கேட்ட ரசித்தோம் நேர்களே. உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது நாம் கேட்ட ரசித்தந்த பாடல். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வர்ண ஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக்கொண்டே அடுத்து மலரும் பாடல்தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: சுவாசமாய் ஸ்வரமாய் தன்னவள் நினைவு தனக்குள் உலாவர இனியதொரு பாடல் இவ்வேளையில் எழுந்து வரம் வந்த நேயர்களே கேட்டு ரசித்தோம். மனோ பாடிய பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய ராகம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: நான்

0: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
1: நேரம் 3:13:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

இயற்கை அழகையெல்லாம் ரசித்து கொண்டே ஒரு இனிய பயணம். இதமான பாடலோடு உலா வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. சார் ஐ லவ் யூ இந்த திரைப்படத்திலிருந்து மனு பி சுசீலா பாடிய பாடலது. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

புத்தம் புதிய பூக்கள் மலர்ந்து சிரிக்கும் அழகினை காணும் பொழுது எத்தனை எத்தனை ஒரு இன்பம், அப்படி ஒரு கற்பனை இவருக்குள் ஒளிந்திருக்க. பாடலாய் உலாவரை கேட்டு ரசித்தோம் நேர்களே. கேட்ட பாடலை பாடியிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம், நீ பாதி நான் பாதி. இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்கள். பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு ஆரம்பித்து பாலகிருஷ்ணன், அப்புறம் பிரபாகரன், அடுத்து வந்து முத்துக்குமரன் வெளிவாக்கத்திலிருந்து, அடுத்து வந்து சிவராம் நாகராஜன், பர்வதவர்தினி, இவங்கள்லாம் வந்து மேலப்பேடு தயாளன், இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. பிரபாகரன் சின்ன சின்ன ரசிப்புத்தன்மையுடன் ஒளிபலம் இயற்கை அழகை சொல்லும் பாடல்கள் சித்திரச்சிவானம், நீலவான உடையில் அன்பு மேகமே இங்கு ஓடிவா, மழையே மழையே இளமை முழுவதும், காற்றுக்கு என்ன வேலி, மலைராணி முந்தானே, சரிய மலர்களில் ஆடும் இளமை புதுமை, பாடல்கள் இனிமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன் மகிழ்வான பகல் நேரத்தில் மனதிற்கும் இன்னிசை மோகன ராகத்தில் எங்கள் ஸ்டைல் சுதந்திரமான பாடல்கள் அணிவரிசை சித்திர செவ்வானத்தில் மின்னியது அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரம், மகிழ்வான மதிய வணக்கம் சித்திர சிவானம் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை நன்றி அப்படின்னு தியாக இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பர்வதவர்தின் அருமையான பாடல் காற்றினிலே வரும் கீதம் படத்தில் ஒழித்த பாடல் சித்திர சிவானம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்தது நீளமான ஓடை, அந்தோனிராஜ் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இருக்கேன் எழு சொல்லும் பாடல்கள் அருமை, கமலாவரதன் விவித் பாரதியின் ஸ்டைல் முதல் பாடல் சித்திரை சிவானம் பாடல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட கிரீட்டிங்ஸ் அமைச்சிருக்காரு முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து. அருமை அருமை வாழ்வை மாயப்படுத்தல் ஒருத்தர் நீளமான உடையில் மிகவும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழுக்கிணறு தெய்வா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள், நானும் மகிழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்தின் கிருஷிக்கு வாழ்த்துக்கள், சகோதரி பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிரபாகரன் எங்கள் செயல் பாடல் தொகுப்பு, எங்களை வானம் ஓடை மேகம் மழை காற்று மலை மலர்கள் போன்ற இயற்கை இழகிய பாடல்கள் மூலம் மரணை உடன் ரசிக்க வைத்த அஜய் குழுவினருக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், வாவ் காற்றுக்கென வேலி பாடல் சூப்பர் நன்றிகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராஜ மாணிக்கம், மதிய நேர பாடல்கள் இனிமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பர்வதவர்தினி அவர்கள் படுத்தல் ஒழித்த பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கனகராஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கண கள்ளி கோவில் கொட்டாயத்தி கனகராஜ் வந்து ஜெயக்குடி, எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கும் மேடத்திற்கு நன்றி வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து, ப்ரோக்ராம் சூப்பர் எக்ஸலன்ட் குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்னியன் நடராஜன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து சுகுணாதேவி மோகனசுந்தரி மேம் வாழ்த்துக்கள், நல்ல தேர்வு பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சி அருமை எங்கள் ஸ்டைல் அற்புதம் சுகுணாதேவி தாம்பரத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. பர்வதவர்தன் இனிய மாலை வணக்கம் வர்ணாஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பாடல்கள், மேலப்படுதாயில் மரணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் வந்து வானலைகளில் ஒளிஜாலம் படைக்கும் மரணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், முதல் பாடலே சொர்க்கத்தின் இனிமை சொர்க்கத்தின் வாசற்படி இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநாடி கோவில் கொட்டாயத்தை கனகராஜ் ஜெயக்குடி, மணி 3 முதல் 4 மணி வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்வதவர்தனின் அருமையான பாடல் உன்னை சொல்லி குற்றமலை படத்தில் ஒழித்த வர்ணஜாலம் முதல் பாடல் சொர்க்கத்தின் வாசற்படி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து சாந்தி ரமேசன் வணக்கம் படம் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் அனைத்தும் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மணிமாலா ஆனந்தனும், பிரபாகரன், கந்தன்வள்ளி, தூத்துக்குடி சீல பாலசுப்ரமணியம், சோமசுந்தர் பிரபு, அடுத்து வீரராகவன், சூளை ரீஜாமனகம் இவங்கெல்லாம் கூட வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் அனைத்தும் இனிமை வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு. இப்பொழுது நேரம் 3:26 இருபது நொடி ஆயிடுச்சு. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

இல்லையே, தேவலோகத்தில் வளர்ந்திருக்கும் பாரிஜாத பூ, அதன் அழகு எத்தனை, அது எப்படியெல்லாம் வளம் வர, அதில் ஒரு கற்பனை. இப்படியாக கவிஞனின் கற்பனையோடு வளர்ந்து வந்தது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடிய பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் ராசாவின் மனசில். இது வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள். நேரம் 3:32. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைவிருக்கிறோம் நேயர்களே. அடுத்து மலரும் பாடல்

துள்ளி வந்த இளம் சிற்று அது நமக்காக அள்ளி கொண்டு வந்த அந்த பாடல் பிரம்மா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 இலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு.

2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. பிபிஎஸ்சி மற்றும் ஏஹெச் மற்றும் பிடெக் 2026-2027 கல்வியாண்டிற்கான உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. இதில் அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanvas.ac.in மற்றும் https://adm.tanvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைந்திருக்கிறோம் நேர்களே. இது வர்ணஜாலம்.

துள்ளி வந்த மானும் ஆடி வந்த மயிலும் ஒன்று இணைந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு கற்பனை இந்த கவிஞனுக்கு. அதனால் பிறந்ததோ இந்த அழகான பாடல். சின்ன பசங்க நாங்க இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருந்தார்கள். நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை நேரம் 3:44:20. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. வலம் வந்து கொண்டிருப்பது வர்ண ஜாலம். அடுத்து மலரும் பாடல்

புதிய ராகம் ஒன்று இவர்கள் வாழ்க்கையில் இனிதாய் அரங்கேற துவங்க. இனிதொரு பாடலை வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இன்னிசை மழை இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சோபா சந்திரசேகர் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள், அடுத்து மலரும் பாடல்.

தாய் மாமனின் தங்கை மகளுக்கு பாடிய ஒரு இணையதொரு தாலாட்டு இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம் நேயர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரிக்ஷா மாமா. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

0: தந்தரத்தோம் பாடல் பாடிக்கொண்டு சங்கீதமும் துணை வர இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட ரசித்தோம் நேயர்களே. சின்னவர் திரைப்படத்திலிருந்த மனோ சுவனலதா பாடிய பாடல் இது. இதுவரை உலாவர நாம் கேட்டது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: இனி தொடரவிருப்பது 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவிக்க நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவிக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இவ்விடையில் நாம்

கேட்கவிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வந்து வழக்கம் போல நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 என்ற இணைப்பெண்ணோடு 2952 0853 2838 9871 இந்த எண்களில் வாங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி பாடல்களில்தான் ஒளிந்திருக்கிறது, அதனால் பாடல்களை முழுமையாக கேளுங்கள். பாடல்களிலிருந்தால் உங்களுக்கான கேள்விகள் பலம் வர இருக்கிறது. அப்படி கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் பலம் வர இருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தரும். முதல் பாடல் என்னவாக இருக்கும், இதோ உங்களுக்கான பாடல் கேளுங்கள்.

இளைஞர்களே, இனிமையானதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வரை கேட்டு ரசித்தோம் இல்லையா? தியாகம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் ஜானகி பாடிய பாடல் அது. வாங்க இப்பொழுது இதிலிருந்தால் உங்களுக்கான

0: கேள்வி. வணக்கம், வாங்க. யாருங்க?
1: நான் தாளம்பூர்லேருந்து உமா பேசுறேன் மேடம்.
0: உமா மேடம், பாடலை கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: இந்த பாடலில் ஒரு ஆபரணம் மொழிந்திருந்தது, அது என்ன ஆபரணம்? யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேருக்கு போயிடலாம். சரிங்களா? நன்றி. அதாவது அருமையா இந்த பாடல் முழுவதுமா கேட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம். வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: மதுரையில இருந்து புஷ்புலதா பேசுறேன்.
0: புஷ்புலதா மேடம், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்,
0: சொல்லுங்க.
1: ஆமா, இந்த என்ன கேள்வி மேடம்? இது தேன்மல்லி பூவை பாடல் ஓடுச்சு.
0: ஆமாங்க.
1: கேக்கல.
0: இதில் ஒளிந்திருந்த ஆபரணத்தின் பெயர் என்ன?
1: ஆபரணமா மேடம்?
0: ஆமா. அப்படியே யோசிச்சுட்டே இருக்க, அடுத்த நேரம் கேட்போம்.
1: முத்தாரம்.
0: சரியான விடையா?
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, அடுத்த நேரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா?
1: நன்றி.
0: வணக்கம், வாங்க. யாருங்க?
2: வணக்கம், மோகன சுந்தரி மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், சொல்லுங்க.
2: அவங்க சொன்னது கரெக்ட் மேடம். முத்தாரம்.
0: முத்தாரம். முத்தாரம்ங்கிறது சரியான விடையா?
2: ஆமா, கன்ஃபார்ம்.
0: கண்டிப்பா சரியான விடைதான். உங்க இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப எளிதாக கேட்டுட்டேன் நினைக்கிறேன். நன்றி. அருமை நேர்களெல்லாம் ரொம்ப அழகாக அந்த பாடலை கவனிச்சுட்டு அழகாக சொன்னாங்க. முத்தாரம் என்பது சரியான விடை. தேன்மல்லி பூவி இந்த பாடல், அதாவது டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க இந்த பாடலை. சரிங்களா? சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களை. அதற்கு முன்னதாக,
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: உலவரிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது 102.3 விவத் பாரதி. தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வரும் பாடல்தான் என்ன? அந்த பாடலில் எந்த கேள்வி ஒளிந்திருக்கிறது? கேளுங்கள் பாடலை.

0: நல்லதொரு குடும்பம் இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசைலா பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேயர்களே, இனிமையாத ஒரு பாடல். இந்த பாடலில் விழுந்திருக்கும் கேள்விதான் என்ன? வணக்கம், வாங்க, யாருங்க?
1: மேடம், சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா மேடம், பாடலை கேட்டீங்களா?
1: ஐயோ, என்ன மாதிரி சாங் மேடம் அது! அந்த காலத்து பாட்டு,
0: அந்த காலத்து பாடல்.
1: சிவாஜி கணேசன்.
0: சிவாஜி கணேசன் இல்லையா? சரி, இந்த பாடலில் தன்னவளுக்காக கொடுத்த மலரின் பெயர் என்ன?
1: மலரா மேடம்? மஞ்சள், மஞ்சள் மலர் பஞ்சனைகள். கரெக்டா,
0: மஞ்சள் மலர் பஞ்சனைகளா? இல்லையே, மலர். இந்த மலர் அருமை, அருமை, ரொம்ப அழகாக பங்கு எடுத்துட்டு
1: இருக்கீங்க.
0: முல்லை மலரா? அந்த லைனை சொல்லுங்க பாப்போம், அந்த லைனை சொல்லுங்க பாப்போம், சரியான்னு
1: பாக்கலாம்.
0: எந்த மலரை அணிந்து கொண்டாள்? சரி, அடுத்த நேரக்கேடு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? விடுறதா இல்ல? சரி, அடுத்த நேர கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம், வாங்க, யாருங்க? வணக்கம், புஷ்பா மேடம், சொல்லுங்க. என்ன மலர்? முல்லை மலர் தான். கள்ளி இருக்கும் கூந்தலுக்கு முல்லை மலர் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க, கரெக்டா? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் இருவருக்கும். முல்லை மலர் அப்படிங்கிறது சரியான விடை. சரி, அடுத்த பாடல் தான் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கத்துட்டு இருப்பீங்க இல்லையா? இது உங்களுக்கான அடுத்த பாடல், வந்துட்டே இருக்க கேளுங்க.

0: சிவகாமியின் செல்வன் இந்த திரைப்படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். என்னேர்களே, இந்த பாடலில் இருந்தாலும் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. என்ன கேள்வி அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? கேட்கலாம். அதற்கு முன்னதாக
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பாரை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம். இவ்வேடையில் வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, இப்பொழுது நாம் கேட்டு பாடல் இனியவளே என்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்தது சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்து. சரி, அந்த பாடலில் ஒளிந்திருக்கும் கேள்வி என்ன? வணக்கம், வாங்க, யாருங்க? சைதாப்பட்டில இருந்து ஆனந்த். கேக்கட்டுங்களா? அப்படியா, கன்ஃபார்ம்டா? சரி, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா?
2: ஓர் ஆயிரம் காலம் இன்பம் வெள்ளம் என்றாங்க.
0: ஆஹா, சரி, அடுத்த நேரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
0: யாருங்க? பாடலாவே பாடிட்டீங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி நன்றி. ரொம்ப அழகா நேர்களெல்லாம் அப்படியே கேட்டுட்டா, அப்படியே அந்த பாடல் அப்படியே அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு, அழகா வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அதுதான். சரி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல் கேளுங்க. இதிலிருந்து உங்களுக்கான கேள்வி

0: நேர்களே, நாம் கேட்டது அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. நேரம் 4:26. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. நாம் இணைந்திருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது நேர்களை தான் அந்த பாடல்களை கேட்டு அழகாக அவங்களோட பதில்களை சொல்லிகிட்டே வராங்க. அடுத்து வரும் நேயர் யார், எங்கே இருந்தன்னு கேட்போம். வணக்கம் வாங்க யாருங்க. ஹலோ
1: வணக்கம்மா, எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ்
0: பேசுறேன். முருகேஷ் எம்கேபி நகர்ல இருந்தா? வெள்ளம் செல்லும் வேகமாய், வெள்ளம் செல்லும் வேகத்தில் சென்றது எது?
1: வெள்ளம்
0: வெள்ளம் செல்லும் வேகத்தில் சென்றது எது அப்படின்னு கவிஞர் கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். சொல்லுங்க
1: சொல்லுங்க. அதான் நல்ல பாட்டுமா, இன்னைக்கு போட்ட பாட்டு திரும்பி ரொம்ப சூப்பரா இருந்தது.
0: நன்றி.
1: இதை கவனிக்கல,
0: கவனிக்கலையே. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அடடா அப்படின்னு நினைப்பீங்க. சரி, அடுத்த நேயரை கேட்டு தெரிஞ்சுக்குவோமா?
1: சரிம்மா,
0: நன்றி சார், நன்றி. வணக்கம் வாங்க யாருங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதாவது என்னென்னா, அந்த பாடலை கேட்டுகிட்டே அந்த மறந்து இருக்கிறதுனால அந்த வரிகளை விட்டுட்டு இருக்காங்க போல. அதுதான் அவர் சொன்னார் ரொம்ப அழகாக. அது மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கும் இந்த கவிஞர்களின் கற்பனை

0: அவ்வளவு அழகானது. அதைத்தான் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். வணக்கம் வாங்க யாருங்க? வணக்கம் வாங்க யாருங்க?
1: வெள்ளம் செல்லும் வேகத்தில் உள்ளம் சென்றது.
0: வெள்ளம் செல்லும் வேகத்தில் சென்றது உள்ளம். அருமை அருமை, ரொம்ப அழகா வந்து எவ்வளவு அழகா கவனிச்சிருக்கீங்க. நன்றிமா, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
1: துரைசாமி, அயனாவரம்.
0: அயனாவரம் துரைசாமி, சரி. நன்றி நன்றி சார். ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாடல்களுமே இந்த கவிஞர்களின் கற்பனையில் அந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் போட்டு என்ன அழகாக எழுதி அதை வந்து கேட்கும்போது எத்தனை எத்தனை இனிமை இல்லையா. அதை வந்து அநேகர்கள் கேட்டுட்டு அவங்க சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் இல்லையா. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்கள்.

0: பூக்காரி இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. நேரம் 4:33 இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வணக்கம், வாங்க. யாருங்க
1: மேடம்?
0: வணக்கம், யாருங்க? எங்க இருந்துங்க?
1: சேஷாத்ரி, கும்பகோணத்துல இருந்து.
0: சேஷாத்ரி சார், பாடல் கேட்டீங்களா? அப்படின்னு கவிஞர் ஒரு வரி குறிப்பிட்டார். என்ன
1: வெளியோரங்களில்
0: இல்லையே? இல்ல, நான் கேக்குறது, நான் சொல்றத கேட்டுக்கோங்களேன். அதாவது, இதில் மேடையிட்டு நான் காத்திருப்பேன் என்று மங்கை அவள் அழகாக குறிப்பிட்டிருப்பாள். அது எங்கு? அப்படியே வச்சுட்டே வாங்க, அடுத்த நேரக்கே போ. லயிச்சு போயிட்டீங்க. அதுதான் அதுதான் இப்ப சொன்னாரு இல்லைங்களா, அதுக்கு முன்னால ஒரு நேர் கூட அப்படியே அப்படியே அதுலயே இருந்ததுனால மறந்துட்டேன் மேடம்.
1: என்ன போட்ட பாடல்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு.
0: அருமை அருமை, நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி சார், அடுத்த நேரக்கே போ. நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ.
2: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் மேடம். திருப்பார்கடலில் பொன்னேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக.
0: நம்ம நேர்கள் அழகா பாடவே செஞ்சிருவாங்க. அதுதாங்க அழகு வரிகள்.
2: ஏத்தி போட்டிருக்கேன் மேடம். வந்துச்சு மேடம் ரேடியோல.
0: அருமை அருமை, நன்றி நன்றி மேடம்.
2: சின்ன சின்ன
0: விட்டா எல்லா பாடலும் பாடிட்டே இருப்பீங்க போல இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு வாழ்ப்பு கொடுப்போம். நன்றி. அதாவது எவ்வளோ அற்புதமா ஒவ்வொரு பாடலையும் அப்படியே லயிச்சிட்டோம் மேடம். அதை சொல்றதுக்கு எனக்கு அந்த வரிகளை விட்டுட்டோம் அப்படிங்கிற போது எவ்வளோ ஒரு இனிமை இல்லையா? அதுதான் கவிஞனோட கற்பனையும் இசையப்பாளர்களும் திறமையும் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள் எல்லாமே. சரி, அடுத்த பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல் கேளுங்க.

உலகம் சுற்றும் வாலிபன் இந்த திரைப்படத்திலிருந்து கேஜி யேசுதாஸ் பிசுசை நான் பாடிய பாடலை கேட்டோம். என்னீர்களே, இதில் என்ன கேள்வி ஒளிந்திருக்கிறது அப்படின்னு மாறுதோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? கேட்கலாம். அதற்கு முன்னதாக

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
5: வானிறை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
4: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
5: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
4: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
5: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
6: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
7: நேரம் 4:42, 10:10 இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என நேர்களை. தங்கத்தோணியிலே தமிழும் பெண்ணழகே, ரொம்ப அருமையான பாடல் வரம்பரை கேட்டு ரசித்தோம் இல்லையா. இந்த பாடலுக்கான கேள்வி என்ன? வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். பாடலாம் சூப்பர். சரி சரி சரி, எந்த கோலம் கண்ணில் மலர்ந்தது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். என்ன வகையான கோலம்? என்ன கோலம்? மின்னல் கோலம் தானா அது?
8: ஆமா மேடம்.
7: சரி சரி, அடுத்த நேரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா. நன்றி, வணக்கம் வாங்க, யாருங்க?
9: ஹலோ, வணக்கம் மேம். நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
7: சொல்லுங்க.
9: மகிழ்ச்சி தங்கத்தோணியிலே பாட்டு கேட்டேன் மேம், எனக்கான கேள்வி சொல்லுங்க மேம். என்னன்னு
7: பாடல் கேட்டா கேள்வி கேட்கணும் இல்லையா? ஏன் கேக்கல?

எந்த கோலம் கண்ணில் மலர்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் கவிஞர். அடாடா, கண்ணில் எப்படி லில்லி மலர் மலரும்? யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. மின்னல் கோலம் சரியான உடையா? நன்றி நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். பாடலை வந்து ரொம்ப அழகாக கேட்டுட்டு ஒவ்வொரு நேர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாடலை

அழகாக வலம் வருது இல்லையா? இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ரொம்ப அழகாக நேர்களெலாம் வந்து பங்கேற்று சிறப்பிச்சிட்ருக்காங்க. அனைத்து நேர்களுக்கும் நன்றி. நேரம் 4:44 நிமிடம். அடுத்து வரும் பாடல்

0: நேர்களை நாம் கேட்டது என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசைலா பாடிய பாடல் அது. என்ன நேர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு யோசிச்சே இருப்பீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான கேள்வி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க?
1: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே பிரச்சு பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? முத்து பூச்சரம் தர வேண்டும் என்று சித்தம் சொன்னது யாருக்கு தர வேண்டும் என்று சொன்னது? இல்ல, அதுதான் சொன்ன ஒரே வார்த்தை
1: என்னன்னா, சித்திக்கு வண்ண பூச்சரம் முன்
0: நீங்க ஒரு கற்பனையோட இருந்திருக்கீங்க.
1: ஆமா ஆமா, சரி சரி. நான் சிவாஜி சரசிக்கிறேன், டக்கு நீங்க மறந்துட்டேன்.

0: அதுதான் அதுதான் அப்படியே ரசிச்சுட்டு இதைத்தான் எல்லா நேரங்களும் சொன்னாங்க.
1: நன்றி நன்றிமா.
0: நன்றி சார், நன்றி சார். வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம், முத்து பூச்சரம் யாருக்கு தர வேண்டும் என்று சித்தம் சொன்னது? முத்து பூச்சரம் யாருக்கு சென்றது? யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போமா? நன்றி, வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம்.
0: யாருங்க யாருங்க?
2: பூந்தமல்லி ஜி, போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம்,
0: வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பதில் தெரிஞ்சதா
2: சொல்லுங்கம்மா. கொஞ்சம்
0: நீங்க தான் சொல்லணும். முத்து பூச்சரம் யாருக்கு தர வேண்டும் என்று சித்தம் சொன்னதாக கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். தெரியலை. சரி, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி, வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம்.
3: ஹலோ, கமலா வந்து கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், டக்குரு.
3: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். என்ன சார், என்ன மேடம்?
3: சூப்பர் மேடம், ஒவ்வொரு பாட்டு சூப்பர்
0: சூப்பர். அருமை அருமை, சொல்லுங்க.
3: அதெல்லாம் லைன் தீண்டுக்கு, லைன் தீயில மேடம். சாரி மேடம், உங்களை பேசிட்டு தான் பேசினேன் மேடம்.
0: சரிங்க மேடம். சரி சரி சரி, நன்றி நன்றி.
3: தெரியல மேடம், முதல்ல கணக்கு தெரிஞ்சு எழுதி வச்சது, எழுதல
0: எழுதலையே. சரி சரி, நன்றிங்க மேடம்.
3: சூப்பர் பாடல் மேடம், சூப்பர்.
0: நன்றி நன்றிங்க மேடம். வணக்கம், வாங்க யாருங்க?
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க? அருமை சார், முத்து பூச்சரம் தத்தைக்கே தர வேண்டும் என்று சித்தம் சொன்னது. அவ்வளவு அழகு பாருங்க, என்ன ஒரு வரிகள் பாருங்க. அருமை அருமை, நன்றி நன்றி சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். முத்து பூச்சரம் தத்தைக்கு, அதாவது என்ன ஒரு ஒரு ஒரு அற்புதமான ஒரு கற்பனை இல்லையா? அது கவிஞர்களுக்கே ஒரு தானது இல்லையா? அதுதான், அதை கேட்கும்போதே நேர்கள் மாதிரி அப்படியே அதையே லயிச்சிடுறதுனால அந்த என்ன பதில் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்து மலரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: பிராப்தம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பேசும் சீலா பாடிய பாடலை கேட்டோம். வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க, எங்கிருந்துங்க? ஒன்றாவது சார், தெமாங்கு பாடி வாழ்த்து சொன்னது இங்கு யாரெல்லாம்? தெம்மாங்கு பாடி இவர்களுக்கு வாழ்த்து சொன்னது எது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப அழகா ரெண்டு வரிகள் வரும். அப்படியே யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா? யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேட்கலாம். நன்றி, வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க
2: மேடம். எனக்கு பதில் தெரியாது, ஒரு விஷயம் சொல்லணும் மேடம்.
0: விஷயம் இல்லை, பதில் தான் எங்களுக்கு வேணும். வணக்கம் வாங்க யாருங்க?
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் வள்ளி மேடம்.
0: வள்ளி மேடம் சொல்லுங்க.
3: இந்த ரத்தியில் ரெண்டு பச்சை கிளிகள் செம்மாங்கு பாடுது நம்மை பாத்து.
0: ஆஹா, பாட்டையே மாத்திட்டீங்களே
3: மேடம்.
0: அருமை அருமை, சரி சரி, அடுத்த நேரம் கேட்கலாமா? நன்றி, வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம்
4: மேடம். வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
4: செல்வசுந்தரி, நான் பல்லாவரம்.
0: சொல்லுங்க, பல்லாவரத்துல செல்வசுந்தரி மேடம்.
4: சொல்லுங்க,
0: நீங்க தான் சொல்லணும். தெம்மாங்கு பாடலை பாடி மகிழ்ந்தது எது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். ஹலோ, யோசிச்சே இருக்காங்க போல இருக்கு, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி, வணக்கம் வாங்க யாருங்க?
5: கோடான கோடி நன்றி மேடம்.
0: சொல்லுங்க.
5: ரொம்ப நன்றி மேடம்.
0: என்னங்க சொல்லுங்க, சொல்லுங்க, என்னாச்சு? கோடால கோடி நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நன்றி, நன்றி, வணக்கம் யாருங்க? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்,
0: சொல்லுங்க தேவா சார்.
6: சிங்கார கோழின்னு வரும்.
0: என்னது, சிங்கார கோழியா? இல்லையே,
6: சென்னையில மாடும் சிங்கார கோழி.
0: வந்துட்டீங்க, ஆனா சரியா யோசிக்கல. நீங்க வந்தாங்க, அழகா சொல்ல சொல்லுங்க, சொல்லுங்க, அடுத்த நேரம்
7: மணிப்பாக்கம் கோபாலன்.
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க சார்.
8: சிங்கார தோட்டமும் சென்னையில நீங்களும் செம்மாங்கு பாடுது
0: உன்னை பார்த்து. அதாவது செவ்வாழை தோட்டம் சிங்கார.

0: செவ்வாழை தோட்டம், தென்னை இளநீர்களும். ரொம்ப ட்ரை பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ரொம்ப அழகாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அருமையான பாடல்கள், அந்த பாடல்களின் வரிகள், கவிஞர்களின் கற்பனை, இதையெல்லாம் வந்து கேட்கும்போது மனம் லயிச்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லா நேர்களுமே சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. இதுதான் உண்மை. அத்தனை அழகான பாடல்கள், இதற்கு வந்து அழகான பதில்கள் நீங்கள் சொன்னீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: இனி தொடர்பிருப்பது 5 மணிக்கான செய்திய சுருக்கம்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவேகா நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாணிக்கா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புகேட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானியா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க,
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம இனிய போற இந்த நிகழ்ச்சி
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வளம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இத பூந்தென்றல்.

இங்க பூந்தென்றல் நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம என்ன டாபிக்கை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அன்பு நண்பர்களே, சில நேரங்களில் நாம பேசும் வார்த்தைகளை விட நம்ம பேசாமல் இருக்கிற மௌனத்துக்கு மதிப்பு அதிகங்க. அதாவது கோபத்தில் வர மௌனம், காதலில் வர மௌனம், பிரிவில் வர மௌனம், புரிதலில் வர மௌனம். என்னப்பா இது, மௌனத்தை பற்றியே இப்படி சொல்லிகிட்டு இருக்கு, என்ன தான் விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அதாவது நம்மளோட டாபிக் இன்றைக்கி என்ன டாபிக்னா, சமீபத்தில் எந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருந்தீங்க, அதனால் வந்த நன்மை தீமை என்ன. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம். ஃபோன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 08 53 என்ற தொலைபேசி எண்ணுக்கும், இந்த நம்பர் பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பர் 044 என்ற தொலைபேசி எண்ணோடு முன்னிணைப்பு எண்ணை சேர்த்துட்டு 2838987 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்புலாம். எப்பா இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, முகநூல் பக்கத்துலேயும் நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிக்கலாம். ஸோ நேயர்கள்லாம் என்ன கமெண்ட் சொல்கிறாங்க, என்ன பகிர்ந்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, ஒரு சின்ன ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் இணையலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஐயன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:18 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நிகழ்ச்சியில காலர்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் சார். சந்திரசேகர் ரீலர் கத்தாரில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர். தலைப்பு கேட்டிங்களா?
1: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமுடன் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: தலைப்பு கேட்டிங்களா?
1: தலைப்பு கேட்ட அருமையான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. சமீபத்துல எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படிங்கறது நடந்தது சார். என்னால தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய நண்பர் வந்து கோபத்துல வார்த்தைகள் அப்படிங்கறத விட்டுட்டாரு. கோபத்துல வார்த்தை விடுறாரு அப்படின்ட்டு நானும் என்னுடைய பொறுமையை இழக்காம அந்த இடத்துல அமைதியா இருந்து அதன் பிறகு அவர்கிட்ட உணர்த்தினேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நீ பொறுமை இழந்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுட்டாரு.
0: சிறப்பு மகிழ்ச்சி.
1: ரொம்ப ஃபீல் பண்ணாரு சந்திரசேகர்.

0: கோபத்துல நான் வார்த்தையை விட்டுட்டேன், நீ பொறுமையா இருந்த ரொம்ப மனசுக்கே வேதனையா இருக்கு சந்திரசேகர், சாரி சாரின்னு 100 தடவை கேட்டாரு. நான் பரவாயில்ல விட்டுட்டேன், அதெல்லாம் ஒன்னும் பெருசு படுத்தல.
1: மகிழ்ச்சி நட்பு அதுதானே, விட்டு கொடுக்கறதானே நட்பு.
0: ஆமா என்ன சார் புரியல,
1: விட்டு கொடுப்பது தானே நட்பில் எல்லாமே.
0: ஆமா ஆமா, அவர் கோபப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோபப்பட்டேன் வச்சுக்கோங்க, அங்க நட்பே நிலைச்சிருக்காரு. அப்போ என்னுடைய அந்த ஒரு பொறுமை கோபம் இல்லாத தன்மை எங்க நட்பை காப்பாத்தி,
1: நட்பை காப்பாத்திருக்க நட்பை தொடர வச்சிருக்கு. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம்.
0: நன்றி சார்.
1: நன்றி. வணக்கம் விபத் பாரதி.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
2: திருநெல்வேலியிலிருந்து காமராஜ்.
1: காமராஜ் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா? கோபம் இல்லையா, அதாவது சமீபத்துல எந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்தீங்க, அதாவது மௌனமா, சரி ஓகே ஒரு விஷயம் நடக்குது, ஆனா அந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகளே இல்லாம ஒரு மௌனம், அதை வந்து கடந்து போயிருப்பீங்க, அந்த கடந்து போனதால ஏற்பட்ட நன்மை இல்ல தீமை, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும்.
2: என்னுடைய மனைவிலாம்
1: சரிங்க
2: பேசுறது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் பேசுவதுல, என் மகனுக்கும் எனக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி அந்த மாதிரி நடக்கும்.
1: அது தம்பதியரடியா வந்து யூனிவர்ஸ் இல்லையா, அதாவது
2: இப்ப கூட நடந்தது. என் மகன் வந்து ஒரு தவறு பண்ணான், நான் அதை வந்து கண்டிக்கணுங்கிறதுக்காக என்ன தூண்டி விட்டுட்டு அவன்கிட்ட வந்து நல்லவா கணக்கா பேசிக்கிட்டு இருக்க, உங்க அப்பா ஏதாவது கேட்பாரு வைப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
1: அமைதியா கடந்து வந்துட்டீங்க.
2: அமைதியா இருந்துச்சேன், அதே இது கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே வந்து என்னப்பா அம்மா சொன்னாலும் அது உனக்கு தெரிஞ்சிட்டா, அது வந்து அதுல அவ ஒரு மாதிரி பாக்கையில நினைச்சுக்கிட்டா கண்டுபிடிச்சா உங்ககிட்டயும் சொல்லி கொடுத்து ஏன்டையும் வேற மாதிரி பேசினா கண்டுபிடிச்சேன்
1: அப்படின்னா
2: புரிஞ்சுக்கிட்டா சேரணும் அப்படின்னு
1: புரிதல் தானே எல்லாம்.
2: ஏன்னு கேட்டாங்க உண்மையை எதுவும் மறைக்க முடியாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதனால வந்து நம்ம அமைதி கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே புரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும்.
1: கண்டிப்பா.
2: அந்த சூழ்நிலை வகையில வந்து நம்மளுக்கு கோபமும் வராது, பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நம்ம உடம்பும் மோசமான சூழ்நிலை ஆயிரும் கோபப்பட்டோம்னா.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா?
2: நன்றி
1: நன்றி நன்றி ஐயா. நேயர்கள்லாம் வந்து அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டலாம். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்க இருந்து?
3: ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார். எல்லா நேயர்களும் நலமா இருக்க வாழ்த்துக்கள் சார்.
1: சிறப்பையா.
3: இது இது மாணவர்கள் வந்து இந்த பேச்சாற்றல ஜீரோல இருக்காங்க சார், அவங்களுக்கோசமா சார் இந்த நீக்கு ஒரு நாள் நான் கலந்துக்கிறேன். அவங்களுக்கு ஒரு 4000 பேச்சாளர் உருவாக்கணும் சார.
1: ஐயா இது வந்து
3: மேடையினால எதுக்கு சின்ன வயசுல பயம் அதிகம் சார். சார் இது என் நண்பன் இல்ல சார், 1 hour கத்திட்டே இருந்தான் சார்
1: கிரிக்கெட்
3: உன்னால முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுறாங்க, என்னை விட சிறந்தவன் இல்லான்ட்டு எங்க கேப்டன் சொன்னார் பொறுமையா இரு, 1 hour நீ திட்டு வாங்கும் போது நான் கேட்டுருந்தேன்
1: சார். அப்புறம்
3: 1 hour நீ திட்டு வாங்கத்த கேட்டுட்டு
1: இருந்தேன், மௌனமா கடந்து வந்துட்டீங்க, கடந்து வந்துட்டு அதுக்கு இது பண்ணீங்க.
3: ஆமா சார், 1 வாரம் கொண்டாடணும் சார் அந்த வெற்றிய.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
3: கிரவுண்டுக்கு வரவே இல்ல.
1: மகிழ்ச்சி ஐயா, உங்களுடைய கருத்துக்களை
3: டெய்லி வந்துட்டு இருப்பான், அவங்க அராஜகம் பண்ணிட்டு இருப்பான்,
1: ஆனா
3: உயிர் நண்பன் அவன்.
1: சிறப்பு ஐயா.
3: அது மாதிரி ஒரு 100 இன்சிடென்ட்
1: அந்த புரிதல் புரிதல் தானே நட்பு. சரிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி, அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு தரலாம்.
3: நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி நன்றி. நேயர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
4: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
1: நேயர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம் விபத் பாரதி, தமிழ்

0: பலை.
1: வணக்கம் மேடம், தலைப்பு கேட்டிங்களா? தலைப்பு என்னன்னா, சமீபத்தில் எந்த இடத்துல நீங்க மௌனமா இருந்தீங்க, அந்த மௌனத்தால என்ன கிடைச்சது உங்களுக்கு, நன்மை நன்மை தீமை இது என்ன கிடைச்சது? அதுதான்
2: அந்த படிக்கு நீங்க ஓவியம் பண்ண, அதனால உன்ன மேலும் படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. சரி, இவரைக்கும் பத்தி போகணும்னு சொல்லிட்டு நான் விஷயம் சேர்ந்தேன்.
1: ஓகே, நன்றி. சிறப்பு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். சரி, நேயர்கள்லாம் வந்து கருத்தை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நேயரை மட்டும் கேட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா, யார் இங்கிருந்து? நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா? தலைப்பு கேட்டீங்களா?
3: கோபத்தை மட்டும் காட்டிக்க மாட்டேன்,
1: அமைதியா இருப்பீங்க,
3: மௌனமா இருப்பேன். அவங்க பேசுறதெல்லாம் கம்மனு கருக்கணும். நான் மௌனமா இருந்தேனாக்கா அவங்களுக்கு தானா இந்த அளவுக்கு எங்க அம்மா இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் சார்.
1: சிறப்பம்மா.
3: ஆமா சார், நன்றி சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி.
3: நன்றி சார்.
1: ஸோ நேயர்கள்லாம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடரலான்னு. தர்பா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்திரன் குரல்களில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சும்மா கீழே.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
1: அஞ்சு மணி 31 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியில பங்கேற்க நிறைய நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. சோ நேயர்களை கருத்தை கேட்டுட்டு வந்துடலாம் வாங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: கடந்து வந்துருவீங்க
1: சிறப்பு மகிழ்ச்சிமா. உங்களோட கருத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்கள்லாம் தங்களோட கருத்தை அப்படியே பகிர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ என்ன இது அப்படின்றது அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்டு வந்தெல்லாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: அன்பருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் ஐயா.
3: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுற சார்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.
3: என் பையன் சார், எங்க பையன் ரொம்ப இதுவா பேசுவாரு, நானும் ரொம்ப அமைதியாயிடுவேன் சார்.
1: கொஞ்சம் கோவக்காரா இருப்பாரு.
3: ஆமா, எனக்கு கோபமா வராது. அவருக்கு சூரியன் கோவம் வரும் சார். அவரு ஏழாம் புள்ள சார். அவரு எனக்கு அவரு சொல்லி சரி சரி தலையாயிட்ட. ஆனா காலையில எழுந்ததும் ஆமா இதுவெல்லாம் பேசுறது தப்பு இல்லப்பா. பொறுமைதான்பா பூமி ஆள முடியும், பொறுமையா பேசுப்பா, அவ்வளவு கத்தக்கூடாது. காலையில சொன்னதான் பசதான்
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய கருத்துக்களை மகிழ்ச்சியில பங்கெடுத்து பகிர்ந்து கொண்டதுக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்த நேர்க்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: இனிய மாலை வணக்கம் நாகராஜ் சார். நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே கலந்து பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
4: முதல் முறை உங்ககிட்ட பேசுறேன் நினைக்கிறேன்.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா.
4: மௌனமே ஒரு புரட்சி தான் சார்.
1: சிறப்பு.
4: மௌனத்தால் நிறைய புரட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய பிரச்சனைகள் மௌனத்தால் தவிர்க்கப்படும் சார். நண்பர்களுக்குள்ளேயே நிறைய பேர் நாலஞ்சு பேர் பேசணும்னு வச்சுங்களேன். அப்ப யாரோ ஒருத்தங்க ஏதோ பேசுறாங்கன்னா அப்ப நம்ம பதிலுக்கு பேசாம அப்ப அந்த மௌனத்தெல்லாம் காட்டணும்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ்
1: ஆகும். அமைதியா இருந்தோம்னா அந்த
4: ஆமா அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் தேவை.
1: சகிப்புத்தன்மையும் அந்த புரிதல் தேவை. ஓகே இப்ப பேசிட்டோம் புரிதலோட நம்ம
4: எதையுமே நாம கொண்டு செல்ல போறது கிடையாது இல்லையா?
1: கண்டிப்பா ஐயா.
4: எதையுமே கொண்டு போய் சொல்லி பிறப்பு ஒருமுறை தான், அதனால மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நிகழ்ச்சி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துடலாம். நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அப்படியே பகிர்ந்துட்டு வராங்க. சரி ஓகே, முகநூல் பக்கம் போவோம். முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவர்த்தினி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க.

0: ரங்கசாமி அவரும் வாழ்த்து தெரிவித்திருக்காரு, பழனி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்காரு. ஸோ நேயர்கள்லாம் நிறைய பேர் முகநூல் பக்கத்துலேயே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நேர் வந்து வணக்கம் விபத்து பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், கேட்கு ராஜசேகர் சார்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார். பெரியவங்க வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க சார், துஷ்டன் வந்தா தூர விளக்கு, அயக்கணும் கண்டா அகல விளக்குன்னு. அதனால அந்த இடத்துல இருந்து இருக்குனால நம்ம மௌனமா வந்து இருந்துட்டா நமக்கு நன்மை சார்.
0: சரிங்க ஐயா, சரிங்க, நன்றி நன்றி. அடுத்து நீங்கள் வாய்ப்பு தரலாம். ஸோ நம்ம மௌனத்தை வந்து எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றத வந்து நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை அப்படியே பகிர்ந்து விட்றாங்க. மௌனம் என்பது என்ன? ஒரு பலவீனம் இல்லாது, அது ஒரு பலம், அது ஒரு சக்தி. ஒரு சண்டையில் மௌனம்ன்றது வந்து அமைதியை தரலாம். அந்த சண்டை வந்து பெருசாகாமல் அப்படியே வந்து ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு மௌனம் என்பது உதவும். ஒரு உறவில் வந்து மௌனம் என்பது என்ன சொல்கிறது, உறவு மேம்படுத்தவும் உதவும். சில சமயங்களில் வந்து அவர் ரொம்ப அமைதியாக இருந்துட்டார்ல அப்படின்ற அந்த தூரம், அந்த இடைவெளியை கொஞ்சம் பெருசும் பண்ணலாம். ஸோ நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. எப்போ எனக்கு எதுவுமே நான் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஆதரவாகவும் கருத்து சொல்லாமல் இப்படி மௌனமாக இருந்துட்டாரே அப்படின்ற போது அந்த உறவில் வந்து ஒரு சின்ன ஒரு விரிசல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, அந்த மௌனத்தால் நடந்தது என்ன? சில நன்மைகள் இருக்கும், சில தீமைகளும் இருக்கும், அதை எவ்வாறு கையாண்டீங்க? அதுதான் நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியோட கருப்பொருள். ஸோ ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேரத்தை நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102 புலி 3 பாட்டுக்கு இதுதான்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: அஞ்சு மணி 41 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில பூந்தென்றல் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
2: ஹலோ வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம், புதுவண்ணிலிருந்து.
2: வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. தலைப்பு கேட்டீங்களா?
3: தலைப்பு கேட்டேன். பொறுமையா இருக்குது சந்தோஷம். எப்படி பொறுமையா இருக்குன்னு கேக்குறீங்க?
2: ஆமாம்மா, அதாவது நீங்க மௌனமா இருந்து பொறுமையா மௌனமா இருந்து அதனால உங்களுக்கு கிடைத்த நன்மை தீமை என்ன? ஒருத்தவங்க கோவப்படும் பொழுது நம்ம வந்து பொறுமையா இருந்து அவங்களோட என்னவா அது என்ன நிகழ்வு உங்களுக்கு நன்மை கிடைச்சா தீமை கிடைச்சதா, அதுதான் இன்றைய தலைப்பு.
3: நன்மைதான், நன்மைதான் கிடைச்சது. ஏன்னு கேட்டா யார்கிட்டயுமே அதிர்ந்து பேச மாட்டேன். யாருமே என்ன பேசினாலும் நான் திருப்பி பேச மாட்டேன்.
2: மகிழ்ச்சி
3: எப்பவுமே. இப்ப இல்ல, எனக்கு சின்னதுல இருந்து அது ஒரு பழக்கம்.
2: குழந்தையில இருந்தே அப்படியே வளர்ந்து வந்திருக்கீங்க.
3: ஆமா, அதனால வந்து யார்கிட்டயுமே.
2: மகிழ்ச்சி அம்மா, நிகழ்ச்சியில
3: ஒரு வார்த்தை கூட அதிர்ந்தே பேச மாட்டேன் யார்கிட்டயுமே.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். நேயர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, முகநூல் பக்கத்துக்கு போவோம். முகநூல் பக்கத்தில் இழுக்கிணர் தேவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. வீர ராகவன் மாதவரத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மேலப்பேடு தயாளன், ஆனந்த முருகன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. நிறைய நேயர்கள் வந்து சூளை ரீஜா மனோகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷாமலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. புண்ணியம்மன் மேடையிலிருந்து வன்னி கணேசனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து? சாதிராமா. நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா?
4: மகிழ்ச்சி.
2: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். நேர்கள்லாம் வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய கருத்துக்களை அப்படியே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சரிங்க, அதாவது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்போ மௌனமாக இருந்தீங்க? நீங்கள் அதாவது அலுவலகத்தில் மௌனமாக இருந்தீங்களா? குடும்பத்தில் மௌனமாக இருந்தீங்க?

இருந்தீங்களா, இல்லை நண்பர்களிடம் ஏதாவது ஒரு இதில் இருந்து மௌனமாக இருந்தீங்களா, இல்லை காதலில் மௌனமாக இருந்தீங்களா, அந்த மௌனம் என்ன மாற்றத்தை நம்மளோட வாழ்வில் கொண்டு வந்துச்சு? அது நீங்கள் மௌனமாக இருந்தால ஒரு பிரச்சனை தவிர்க்கப்பட்டதா? இதுதான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 295208533 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இல்லைப்பா இந்த நம்பர் மிஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மற்றொரு எண் இருக்குது, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 28389871 என்ற தொலைபேசியிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது இரண்டுலேயும் முடியலப்பா அப்படின்னா முகநூல் பக்கத்தில் நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஸோ நேயர்கள்லாம் அவங்க கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு வந்துடலாம். மேதானம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை மனங்களில் இன்று என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டோம். அதெல்லாம் மேதாளம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு அணிந்திருப்போம். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வச்சுருக்காங்க. சரிங்க, அதாவது என்னென்னா, ஒரு காதலில் ஒரு நல்ல இது என்னென்னா, கோபமான நேரத்தில் ஒருத்தவங்க அமைதியாக இருப்பது வந்து தேவையற்ற ஒரு அந்த சண்டைகள் பிரச்சனைகளை தவிர்க்கும். சில நேரங்களில் வந்து வார்த்தைகளை விட மௌனம் அன்பை அந்த அன்பின் ஆயத்தை வெளிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற தருணங்கள் வந்து நமக்கு இது பண்ணும்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: அதுதாங்க, அதாவது மௌனமாக இருக்கிறது இதுவாக இருக்கும். சில சமயங்களில் வந்து அன்பை வெளிப்படுத்தும், ஆனால் அதே சமயம் வந்து பேசாமல் இருக்கிறதால வந்து நம்மளோட துணை இருப்பாங்கல்ல, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது வந்து ஒரு நம்ம உடவுல வந்து ஒரு இடைவெளியை உண்டாக்கும்ல. இல்லை, தீர்க்கப்படாத பிரச்சனைகளை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசாமல் மௌனமாக இருந்தோம்னா வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாயிடும் ஒரு நாளைக்கு. அது வந்து தவிர்க்கலாம். ஸோ மௌனம் என்பது நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் பதிவு செய்யணும்னு விரும்புனீங்கன்னா, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 0853 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேர்கள்லாம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டு வந்துடலாம். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் பவத் பாரதி தமிழ்
0: பண்பலை. உங்கள் வானொலி பெட்டியின் ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசினா நல்லாயிருக்கும். வணக்கம், யாருங்கிறது?
3: பொன்னமல்லி பாக்யலட்சுமி.
0: வணக்கம் அம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
3: தலைப்பு கேட்டேங்க சார், மௌனமா இருக்கிறத பத்தி சொல்லிருக்கீங்க.
0: எந்த இடத்துல மௌனமா இருந்தீங்க, அதனால உங்களுக்கு கிடைத்த நன்மை தீமை என்ன
3: சார்? இப்ப பேசலாங்களா?
0: பேசுங்கம்மா.
3: நான் பொதுவாங்க சார், நிறைய பேச மாட்டேங்க சார். ரொம்ப கோபம் வந்ததுன்னா சைலன்ஸ் ஆயிடுவாங்க சார். என்ன வார்த்தைகள் வந்து வித்தியாசமா வந்துடும்.
0: ஆமா,
3: அந்த கோபத்துல வர்ற வார்த்தைகள் அடுத்த நேரம் நினைச்சா நாம இப்படி பேசணும்னு ஃபீல் பண்ணுவோம். அதனால அந்த நேரம் மௌனமா இருந்தா இது ஒரு பெரிய நன்மை. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம மௌனமா இருந்தா அது தப்பாயிடும்.
0: அதனால
3: எதுக்கு மௌனமா இருக்கணுமோ அதுக்கு மௌனமா இருக்கணும், எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசணும். ரொம்ப கோபம் வரும்போது நான் ரொம்ப சைலண்டா இருந்தேன் சார்.
0: சிறப்பம்மா,
3: ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அவங்க ரீசன் இல்லாம டீச்சருங்க சார், ரிட்டையர்ட் டீச்சரு. அதனால மோஸ்ட்லி வந்து ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா கோவப்பட்டு சொல்லிட்டோம்னா வார்த்தைகளை அல்ல முடியும்,
0: வார்த்தைகள் அல்ல முடியாது, திரும்ப பெற முடியாது. உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள் வந்து நம்ம திரும்ப பெறவே முடியாது.
3: சில வர வார்த்தைகள் வந்துங்க சார், அதுக்கு வந்து நிதானம் இருக்காது. அதனால அச்சரிச்சிடும், என்ன பேசுறோன்ற நம்மையே மீறி. அதனால அந்த நேரம் வந்து மௌனமா இருந்துட்டா அப்ப அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம இப்படி பேசிக்கணும்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க.
0: கண்டிப்பாமா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு வரலாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் கருத்துக்களை பகிர்ணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம், இல்லை நம்ம குணூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். வார்த்தைகள், அதாவது வாழ்க்கையில் வந்து வார்த்தைகளை வந்து சில நேரங்களில் வந்து விவரிக்கவே முடியாது. அதாவது ஒரு எமோஷ்னலான ஒரு நேரத்தில் வந்து ஒரு அம்மாவின் கண்ணீர், ஒரு அப்பாவின் கவலை, தன்னோட பிள்ளை எப்படி இதுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கவலை, நண்பனின் பிரிவு, ஒரு காதலில் வந்து ஒரு ஏமாற்றம், இங்கெல்லாம் மௌனம் மட்டும்தாங்க பேசும். உங்கள் வாழ்க்கையில் எந்த தருணத்தில் உங்களை முழுவதுமாக அமைதியாக ஆக்கியிருக்கு? வார்த்தைகள் தோற்கும் இடத்துல மௌனம் வெற்றி பெறுகிறது. உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 0853, மற்றொரு தொலைபேசி எண்

102.3 பாரதிய தமிழ் பண்பலை. இதை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தண்டு நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கோம். பூந்தண்டு நிகழ்ச்சியில் நாம் என்ன டாப்பிக்கில் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் மௌனமாக இருந்த தருணம் என்ன, அதனால் உங்களுக்கு கிடைத்த நன்மை தீமை என்ன, அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே

0044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838 9871 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். முகநூல் பக்கத்திலேயே உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ நாம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைவு பகுதியில் வந்து நிறைவு பாடலாக வர்றது

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: பாணியே புடுங்க வேணாம்.
1: ஓகே.
2: நிறைவு பெற்றது பூந்தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:30 நொடி. நேர்களை இப்பொழுது கேட்கலாம். பக்தி

இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வலம் வர இருப்பது பக்தி மாலை

ஜெகத்குரு ஆதிசங்கரர். இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து மலரும் பாடல்

ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வலம் வர நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பக்தி மாலை

சுவாமி ஐயப்பன் இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

மகாலட்சுமி இந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:20 நொடி. உலாவர நாம் கேட்டுக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலிருந்து சோழமங்கலம் ராஜலட்சுமி திரு சுசைலா பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்திற்காக பி சுசீலா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை உலாவர நாம் கேட்டது பக்தி மாலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடரவிருப்பது மாநில செய்திகள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னிக் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
0: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டு கால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நாமை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3

0: செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவேக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட்டாப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடக பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடக வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3

0: தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40 20 நொடி. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் என் விருப்பம். இது 102.3 விவஸ் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு பலம் வரையிருக்கும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

0: நேர்களே, அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
4: இது 102.3 வெபல் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருப்பது என் விருப்பம்.

0: உடலில் மலர்ந்த கூடல், அதில் ஒரு எண்ணம், அந்த எண்ணம் சிறகடித்து பறக்க இனியதொரு பாடல். இவ்வேளையில் உலாவரக்கிட் ரசித்தோம் தம்பிக்கு எந்த ஊரு, இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நேர்களே, உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம், அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமனார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய, நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய, கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமனார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய, நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது என் விருப்பமான பாடல்கள்.

அழகின் அழகு பார்க்கும் பார்வையில் அழகிய விழிகளில் உள்ளது என்று அழகாய் சொல்லிச் சென்றது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். ராஜபார்வை இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்தாங்க. இதுவரை உள்ளவர் நாம் கேட்டது என் விருப்பம்.

நேரம் 7:30. இது 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோமே. இப்பொழுது உலாவர நாம் கேட்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள். இதுமான இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு வலம் வர இருப்பது திரை கானம்.

இனிமையாய் இணைந்த இளம் சிட்டுக்கள் இரண்டும் தங்கள் ஆனந்தத்தை அழகாய் இங்கு பாடலாய் கொண்டு வர கேட்டு ரசித்தோம். கை ராசிக்காரன் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக

0: வந்து பேசுதுன்னா சிட்டிதரு சத்தம் அல்ல, அது சிட்டிதரு சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மேல்பட்டடை.
2: அண்ணா, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் சம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
0: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.
4: திரைகானம் அளிக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்.

இளைஞர்களே, சந்தோஷ வானில் சிறகடித்து பறந்து சென்ற இளம் சிட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் சிகரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் அது.

அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான்

0: நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3 கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143, 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் அளிக்கும் பாடல் ஒன்று.

0: ராசா மகன் திரைப்படத்திற்காக சந்திரசேகர் லேகா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை உலாவர நாம் கேட்டது திரை கானம். நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு

0: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு கிராமம், ஒரு விவசாயி, அவருக்கு கொஞ்சம் நிலபுலன் இருக்குன்னா அவர் வீட்டில் ரெண்டு மாடு, நாலு ஆடு, நாலு கோழி இருக்கும், இருக்கணும். அந்த காலத்திலலாம் அப்படித்தான். இந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கிறவர் கூட ஆடு மாடு வேண்டாம், பராமரிக்க முடியல, பால் வேணும்னா அரை லிட்டர் ஒரு லிட்டரு விலைக்கு வாங்கிக்கலாம், இல்லை பாக்கெட் பால் கிடைக்குது வாங்கி குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாங்கிற மனோபாவம் வந்துடுச்சு. இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு விவாதம் வேண்டாம், அவங்க அவங்களுக்கே எல்லாம் தெரியும். ஏன் ஆடு மாடு கோழி வச்சுக்கணும் வளர்க்கணும்? மாடு வெறும் பால் மட்டுமா கொடுக்குது? சாணம் கோமியம். ஆடு வெறும் இறைச்சி பால் மட்டுமா கொடுக்குது? ஆட்டாம்புழுக்க, அது கழிக்கும் சிறுநீர். கோழி முட்டை இறைச்சியோடு கோழி எச்சமும் கொடுக்குது. இவையெல்லாம் இயற்கை எரு. இயற்கை எருவை நிலத்துக்கு கொடுத்தாத்தான் நாம் போடுற செயற்கை உரம் முழுமையாக வேலை செய்யும். அதில் இருக்கிற சத்துக்களை பயிர்கள் நல்லபடியாக எடுத்துக்கும். தாய்ப்பால் மாதிரி இயற்கை எரு. முத்துக்குமார் சார், மாடு கறக்கிற பாலை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது போடுற சாணமும் கோமியமும் சிறுநீர். இரண்டுமே அற்புதமான கிருமி நாசினிகள். அதுவும் சாணி இருக்கே, இதை வரட்டி தட்டி அடுப்பெரிக்க பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் வரட்டியை வந்து நம்ம வீட்டின் சுவர்களில் வெளிப்புறத்தில் தட்டி காய வைப்பாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டு சுவரின் வெளிப்புறத்தில் வரட்டியை காய வைக்கும் பழக்கம் நம்ம மாநிலத்தில், அதுவும் கிராமப்புறங்களில் இருந்தது. பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, வெளிப்புற சுவரில் தட்டி காய வைக்கப்படும் வரட்டியினால் வெளியில் என்ன தட்ப வெப்பநிலை நிலவுனாலும் வீட்டிற்குள் சுமாராக சராசரியாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும்படி செய்திடுமா இந்த வரட்டிகள். அதே மாதிரி அந்த காலத்தில் ஏது தடுப்பூசிகள்? பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு குழந்தைங்க தானாக வளர்ந்துடும். இப்போது மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி, இத்தனை நாளில் ஒரு தடுப்பூசி, இத்தனை மாதத்தில் ஒரு தடுப்பூசி, இந்த மாதத்தில் இந்த பூஸ்டர் தடுப்பூசின்னு ஏகப்பட்டதை போட்டு குழந்தைகளை பத்திரமாக வளர்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் பசுவின் சாணமே வரட்டியே எதிர்ப்பு சக்தியை தரவல்லதாக இருந்தது. அதிலும் 18 மாதம் நிரம்பிய ஒவ்வொரு பசுவின் சாணமும் தடுப்பூசிக்கு நிகரான எதிர்ப்பு சக்தியை குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுக்க வல்லது. எப்படி இந்த சாணத்தை பயன்படுத்துறது, அதில் உள்ள எதிர்ப்பு சக்தியை பெறுவது எப்படின்னு சிந்தித்த நமது முன்னோர்களுக்கு கிடைத்த விடைதான் இந்த சாணி வரட்டி. முத்துக்குமார் சார், வளிமண்டலத்திலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள் காய்ந்த வரட்டியில் படும்போது மின்காந்த சக்தி உந்தப்பட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் கிடைச்சிடுது. ஆனால் இந்த பலன் 15 நாட்களுக்கு மட்டுமே கிடைக்குமா? அதனால தான் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரட்டி தட்டுற பழக்கம் வச்சிருந்தாங்க அந்த காலத்தில். கைகளால் பெண்கள் சாணி வரட்டி தட்டும்போது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி நோய்களை, குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்குமா? சுற்றிலும் வரட்டிகள் கொண்ட வீடுகளில் 48 நாட்கள் புழங்கி வந்தோம்னா அலர்ஜி, புற்றுநோய், இருதய கோளாறுகள் போன்றவை கட்டுக்குள் இருக்கும்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் நமது நாட்டு மாட்டின் சாணியினால். அப்போது அதை முறையாக பண்படுத்தி பயன்படுத்தணுமா வேண்டாமா? உங்களுக்கு ஒரு தகவல், இந்த சாணி வரட்டி இப்போது ஆன்லைனில் விற்கப்படுதான். உடனே அதுக்கும் ஒரு ஆர்டர் போட்டு வாங்குவீங்களே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:35.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்
0: நேர்களில் நாம் இப்பொழுது கேட்கலாம் பாட்டும் பயணமும். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நாம் செல்லும் பயணத்தோடு இனிதான பாடல்களும்

0: மங்கையவளின் மிதிவண்டி பயணத்தோடு ஒரு இனிதான பாடலும் தொடர கேட்டு ரசித்தோம் நேர்களே. பொண்ணு ஊருக்கு புதுசு இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அது.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
2: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
1: நானும்

0: போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

தென்றல் தொட்டு செல்ல பொக்களோடு ஒரு பயணமாய் மலம் வந்தது. நாம் கேட்டு ரசித்தந்த பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டும் பயணமும்.

0: நெல்லிக்கனி இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால்

0: நேர்களே, கேட்ட பாடல் கடல் மீன்கள். இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. உலாவர நாம் கேட்டது
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும். நேரம் 7:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை, அங்க ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது. அதில் ஒன்று எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம்.

0: மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்லை புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மயில்கல்லை தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாராம் அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடுராத்திரி ஒரு மதுக்கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானா.
1: இதுவரை என்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் திரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருப்பது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினாா்.

பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தமிழக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெறிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தமிழக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருக தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும், குறுவை தொகுப்புடன் 5000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி சுசன்னா வெய்லாக்ஸ் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 8:36 ஆயிட்டிருக்கு. நீ 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கோம். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி
1: நீ போரினாய்.

8:06 நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய

0: ஆசைகள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய நிறைவேறாத கனவுகள் இருக்கும். சில நேரம் இது மட்டும் நடந்திருந்தா போதும் அப்படின்னு மனசு ஏங்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அப்படி ஒரு நேரத்தில் கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கான விருப்பங்களை ஒரு மனுவாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, இன்றைய நீ ஒரு நாள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, கடவுளிடம் ஒரு மனு கொடுக்க வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியோட டாபிக். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 0853 என்ற தொலைபேசி எண்ணிலையும், மற்றொரு தொலைபேசி எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 9871 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சி வழியாக பதிவு பண்ணலாம். ஸோ நேயர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட முதல் நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு வந்துடலாமா? வாங்க. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் மேடம். டாபிக் கேட்டிங்களா? சொல்லுங்க மேம். அதாவது கடவுள்கிட்ட ஒரு மனு கொடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன கேப்பீங்க அப்படின்றதா என்னுடைய டாபிக்.
1: எங்க அப்பா அம்மா என்ன அப்பா அம்மா அவங்க சந்தோஷமா இருக்கணும், நான் என்ன கடவுள்கிட்ட வேண்டி கேட்டேன்.
0: கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்க, சிறப்பு மேடம், சூப்பர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: கார்த்திக் பேசுமா? கார்த்திக் பேசுமா சார்.
0: கார்த்திக் சார், இது கேட்டீங்களா? டாபிக் கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், நீங்க
2: என்ன? நான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண் பார்வை சுத்தமா தெரியாது.
0: சரிங்க.
2: சோ அதனால கடவுள்கிட்ட கேட்பேன் சார், என் கண் பார்வை திருப்பி கொடுங்க.
0: கண்டிப்பா ஐயா.
2: அதான் சார், எனக்கு மனு வேற எதுவும் மனம் கிடையாது சார்.
0: கண்டிப்பா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து?
3: மேற்கு மாம்பலம், ராமகிருஷ்ணன் சார்.
0: ராமகிருஷ்ணன் ஐயா, நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
3: எனக்கு என்ன கேட்பேன், கடவுள்கிட்ட எனக்கு ஒரு வீடு கொடுங்க, வீடு இல்லாம வாடகை வீட்டுலதான் இருக்கேன்.
0: சரிங்க ஐயா.
3: ரெண்டு பொண்ணு படிக்க வைக்கிறேன்.
0: சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க?
3: ஆமா சார், அதான் சார், வேற எதுவும் வேணாம் சார் எனக்கு.
0: சிறப்பு, மகிழ்ச்சி.
3: ஆமா சார்,
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துக்கலாம். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
4: நுங்கம்பாக்கம் டேங்க்பேட் ரோடு சேர்ந்த பொன்மல்லி, ஜி போஜராஜன் பேசுறியா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
4: தலைப்பு கேட்டையா?
0: சொல்லுங்க ஐயா. கடவுள்கிட்ட ஒரு மனு கொடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன கேப்பீங்க அப்படின்றதான்.
4: இந்த வெளிநாட்டுல அநியாயமா செத்து போறாங்களே ஜனங்க, அவங்கள பார்க்கும்போது கஷ்டமா இருக்குதுயா. அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து ஆத்மாக்களை காப்பாத்தி ஒரு சொற்குலகத்துல சேர்த்துக்கணியா, அதான் என்னோட ஆசை. அதான் கேட்பேன்.
0: யுத்தம் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் அப்படின்னு நீங்க கேப்பீங்கன்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி ஐயா, உங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்தை பகிர்ந்ததுக்கு. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: அடையாறுல இருந்து பாபநாசம் குமார்.
0: பாபநாசம் குமார் ஐயா, நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா?
5: நல்ல நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு.
0: நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன கடவுளிடம் கேட்பீங்க?
5: ரொம்ப சிம்பிள், தைரிய லட்சுமி மட்டும் எங்கிட்ட விட்டுட்டு
0: தைரியத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேப்பீங்கன்னு சொல்றீங்க.
5: தைரிய லட்சுமி மட்டும் கொடு.
0: தைரியம் தான், நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன், எல்லாம் எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும். சிறப்பு, மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம்.
5: நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
6: மயிலாப்பூர்லேருந்து பேசுறேன் சார். என் பேர் விமலா.
0: விமலா அம்மா, நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா?
6: கடைசியில ஒரு இறப்பாவது சந்தோஷமா
0: இருக்கணும். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி.
6: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள்லாம் அவங்களோட

ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கனவுகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கங்கள் அதெல்லாம் மனுவாக்கியப்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்ய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஒரு பாடலை கேட்டு பிறகு நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தொடர்வோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த பாட்டில் வந்து இந்த கதாநாயகன் வந்து அவரும் கடவுள்கிட்ட தான் மனு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, அவருடைய வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு பிரம்மாக்கிட்டே மனு கொடுக்க போகிறாருங்க. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:16:50 ஆகிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இந்த பாட்டில் வந்து அவர் மனு கொடுக்க கடவுள்கிட்டே போயிருந்தார். இந்த மாதிரி உங்களுடைய மனுக்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் நேயர்கள்லாம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யார்? வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: நான் இவ்வளவு வருஷம் இருந்தோம் வெளிநாடு, ஒரு வெளிநாடு கூட நான் பாக்கல,
0: வெளிநாடு பாக்கல.
1: அதனால விசா அனுமதியோடு, பயணச்சீட்டு அனுமதியோட எனக்கு அந்த மனு கொடுக்கறேன், போய் வரணும்ட்டு. அதனால
0: கடவுள் அருள் புரியட்டும் ஐயா, வெளிநாட்டு பயணம் உங்களுடைய எண்ணம் ஈடேறட்டும். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு கருத்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா, நன்றி. அவருக்கு வந்து வெளிநாடு பயணம் போகணும்ன்றதா ஆசை, கடவுள்கிட்ட மனு கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார். திருமலா நசிவன் பேசுங்க சார், நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லமா சிறப்பு. நிகழ்ச்சி
2: நான் வந்து கடவுளைகளை கேட்கறேன்னா ஒரே ஒரு சிம்பிள் மேட்டர் தான் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
2: உலக நாடு ஃபுல்லா வாரியே வரக்கூடாதுன்னு வேண்டி
0: அமைதியா இருக்கணும், யுத்தமே இல்லாத ஒரு உலகம் வேண்டும்.
2: உலக நாளும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கும். அங்கங்க வாரு வாரத்தை பார்த்தா மாசம் கணக்கா நடக்குது, மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, என்ன கடவுள் தான் காப்பாற்றும்,
0: கடவுள் கண்டிப்பா காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட நாம இருப்போம். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு கேட்டலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா.
3: நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, வலி இல்லாத மரணம். அதான் நோய் இல்லாத வாழ்க்கைன்னா நோய்
0: ஆரோக்கியமா இருக்கணும்,
3: கடன் இல்லாத வாழ்க்கைன்னா கொஞ்சம் பண கஷ்டமும் இல்ல, நம்ம பிறவி கடன் இருக்க கூடாது. இந்த சிறையோட அந்த கடன் தீர்த்துட்டு அடுத்த பிறகு இருக்கூடாது. அதான் கடன் இல்லாத வாழ்க்கை. வலி இல்லாத மரணம்னா இப்ப நம்ம நோயை போட்டுக்கணும், நம்மளும் வலி போட்டுக்கணும், அடுத்தவங்க கஷ்டம் கொடுக்காம சொல்லுவாங்க போறோம், நல்லா படுத்தோம் காலையில போயிட்டோம், அந்த மாதிரி வலி இல்லாத மரணம். இதுதான் சார் ஆண்டகம் தான்
0: இருக்கு. இறைவன் அருள் புரியட்டும். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்தலாம். நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் புது நேயராக இருந்தால் உங்களுக்காக தொலைபேசி எண்கள் ஒரு முறை 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952-08-53 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லைப்பா இந்த நம்பர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பரவாயில்லைங்க, இன்னொரு நம்பர் இருக்குது. 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-98-71 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முகநூல் பக்கத்தில் போயிட்டு போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவுகளை உண்டலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து? ராமகிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்க ஐயா. தலைப்பு
4: எனக்கு இந்த வாழ்க்கையே போது நான் நினைக்கிறேன் சார். சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன்.
0: ஓகே ஐயா.
4: சின்னதா ஏதாவது ஒரு பத்திரிகையில கதை கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி.
4: மனைவி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
0: மகிழ்ச்சி.
4: சின்ன சீட்டு போட்ட
0: கடவுள், அதுதான் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை, இது ஒரு வரம், இதுவே போதும் அப்படின்னு. நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. நேயர்கள்லாம் அவங்களோட கருத்துக்களை அப்படியே பதிவு பண்ணிட்டே வராங்க. நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான கருத்துக்கள் ஒவ்வொருத்தருந்தும் ஒவ்வொரு கருத்து வந்துட்டு இருக்கு. சரிங்க, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952-08-53 என்ற தொலைபேசி எண்ணிலும், 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-98-71 என்ற தொலைபேசியிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: 8:22:30 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு என்ன தலைப்பில் விவாதிச்சுட்டு இருக்கோம்னா, அப்படின்னா கடவுளிடம் ஒரு மனு கொடுக்க வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்றதான் இன்றைய தலைப்பு. நேயர்கள்லாம் ஆர்வமாக கால் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார். எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார். நலமா சார்?
2: நலம் ஐயா, நீங்க நலமா
3: சார்? இது எனக்குன்னா ஆசைனா, நம்ம நேயர்கள் 100 பேராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடணும் சார். 1 crore பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டேன் சார்.
2: நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோட
3: ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி. நீங்க நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. உங்களுடைய வானொலிய ஒளி அளவு குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து? சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க
4: ஐயா.
2: சரிங்க ஐயா. உங்களுடைய, அதாவது கடவுளிடம் உங்களுடைய இது என்னவா இருக்கும்? நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். நன்றி நன்றி
4: நன்றி.
2: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து?
5: நான் திருப்பாச்சூர்ல இருந்து. எட்டயபுரம் சேவகர். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நான் உங்ககிட்ட முதல்ல பேசுறேன்னு நினைக்கிறேன்.
2: மகிழ்ச்சி ஐயா.
5: என்ன என்ன பொறுத்தளவுக்கு நம் நாடு எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கணும். எல்லாரும் பசி இல்லாத நம்ம ஏழ்மையே இல்லைன்ற நாடு முன்னேறணும். அதுதான் நான் விரும்புறேன் ஐயா.
2: சிறப்பு ஐயா.
5: கடவுளை வேண்டது அதுதான். எல்லாமே ஏழ்மையே இருக்கு. நம்ம நாடு ஏழ்மையில இல்லாம நல்லா சீரு சிறப்பா இருக்கான்னு, அதாவது சொல்றேன், பிக்சருக்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்.
2: பசி இல்லாத உலகம் படைக்கப்படும். வாய்ப்புக்கு நன்றி. நீங்க வந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்ததெல்லாம். இந்த பாட்டுல என்னன்னா, அடிக்கிற வெயில்ல கொஞ்சம் தென்றல் சாரல் அப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நானும் கடவுள்கிட்ட கேட்டு வரேன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன், சித்ரா. பாடலை கேட்டு வந்துடுவோம். கேட்டுட்டு நேயர்களுடைய கருத்துக்களை மீண்டும் இணைவோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952-08-53, மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-9871. இணைந்திருப்போம். இது பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

8:31 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கூறினார். ஸோ நிகழ்ச்சியில் நாம

0: இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்றதான். புது நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 என்ற முன்னணி எண்ணோடு 2952 0853, மற்றொரு எண் 044 என்ற முன்னணி எண்ணோடு 2838 9871. நேயர்லாம் கால் பண்ணிட்டுருக்காங்க, என்ன சொல்கிற வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம் ஐயா.
1: நம்ம முதமுறையா பேசுறோம் சார், உங்ககிட்ட சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த்.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் பேசுறதே. வந்து நான் வந்து பசங்க நாங்க எல்லாம் நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும் வேண்டிப்பாங்க சார்.
0: சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி ஐயா, கடவுள் உங்களுக்கு அருளட்டும். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி
1: சார். ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு கொடுத்து நன்றி சார்.
0: நன்றி நன்றி ஐயா. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து
2: சார்? இங்க டிஎம்ஏ காலேஜ்ல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டிங்களா?
2: ஆ கேட்டோம் சார்.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
2: எங்களுக்கு வந்து பையனுக்கு மேரேஜ் பண்ணி 5 வருஷம் ஆகுது சார்.
0: சரிங்க ஐயா.
2: இன்னும் குழந்தைல மாதிரி சார் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன், அதான் எனக்கு தெரிய வரேன் சார். எனக்கு
0: கடவுள் கண்டிப்பா அருள் புரிவாருன்னு நம்பலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம் அம்மா. நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா? நிகழ்ச்சியின் தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க அம்மா.
3: மனு கொடுக்கறது வந்து நான் குடுக்கற மனு என்னன்னா, எனக்கு எல்லா மொழிகளுமே தெரியறதுக்கு எனக்கு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. எனக்கு தமிழ் மொழி நல்ல இனிதுதான், இருந்தாலும் எல்லா மொழியும் தெரியணும். எல்லா நாட்டுக்கும் போற அதிகாரத்தையும் எனக்கு கொடுங்க, எல்லா நாட்டிலையும் உள்ள தலைவர்களை பாக்குற அதிகாரத்தை கொடுங்க. மனு கொடுத்தேன். போர்கள் அதிகமா இருக்கு இல்லையா, அதனால ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது தலைவர்களுக்கெல்லாம்.
0: அனைத்து அனைத்து உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும். சரி, போர்கள் இல்லாத ஒரு உலகம் படைக்கப்பட வேண்டும் என்பது கடவுள் அருள் புரிவார்.
3: திருக்குறள் வழியா சோதனை பண்ணிட்டு வருவேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
3: இல்லாத வாழ்க்கையில ஆசைப்படாதீங்க, காசு பொருள் மேல ஆசைப்பட்டு ஒரு போர் நடத்தாதீங்க, அமைதிய
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்களா?
4: சூப்பரான ஒரு டாபிக், வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நீங்க என்ன மனு கொடுப்பீங்க?
4: அதாவது இந்த உலகத்துல எந்த பெயர் தெரியாத கொடிய கிருமிகள் எல்லாம் தாக்க கூடாது அப்படின்ட்டு நான் வேண்டிப்பேன். நிறைய இறப்புகள் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு தான் வருது, அதனாலதான் இருக்கு, அது வேண்டிப்பேன். ரெண்டாவது, பசி அப்படிங்கிற ஒரு விஷயம், பட்டினி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது. ஏன்னா நிறைய பட்டினி சாவு அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய செஞ்சுரியிலையும் கூட நம்ம பாக்குறோம்.
0: வழி செய்வார். அருள் புரிவாராக நம்ம நினைச்சுப்போம், வேண்டிப்போம். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.
4: நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார். ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
0: பாஸ்கரன் சார், சொல்லுங்க சார்.
5: எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று யாமறி ஏன் பராபரம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
6: வணக்கம், நான் கீரசத்து கிராமத்திலிருந்து குமார் பேசுறேன்.
0: குமார் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: கடவுள்கிட்ட நான் 2 அப்ளிகேஷன் போடுங்க.
0: சொல்லுங்க ஐயா.
6: ஒன்று, பணி சி கடன் இல்லாமல் மக்கள் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும்.
0: ஓகேயா.
6: இரண்டாவது, தரங்கட்ட அரசியல்வாதிகளை சுனாமி வந்தது போல் முற்றிலுமாக ஊழ்த்தி விடுங்கள்.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் ஐயா.
7: ஐயா, நான் கடவுள்ல 2 கோரிக்கை. 1, தாமிரபரணி ஒரு 30

0: ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி வரங்க பையாக்க கடவுள்கிட்ட
1: மீண்டும் அந்த இயற்கை எழிலோடு தாமிரபரணி வரணும்.
0: ஆமா, அதே மாதிரி இந்த மாஞ்சோல தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் வேலை கொடுக்கணும் ஐயா, கடவுள் ஐயாவே அப்படின்னு வணங்கும் ஐயா.
1: கடவுள் கடவுள்க்கு உங்களுடைய இது கோரிக்கைக்கு அருள் புரிவாராக என்று நாம் வேண்டுவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
1: ஹலோ
2: சார், வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார், நான் சைதாப்பேட்டில இருந்து தனபால் பேசுறேன்.
1: வணக்கம்.
2: எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணுவேன்னா, வந்து எப்படி வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து பெட்ரோல் டீசல் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வளங்கள் இந்தியாவில கிடைக்கணும், நம்பர் ஒன். இது நம்பர் டூ வந்து ஈரானை நம்பி நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் கேஸுக்காக, அது இந்தியாவில எல்லா வளங்களும் கிடைக்கணும், இதான் ஒரே ஆசை.
1: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி ஐயா. வணக்கம் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், பெருமாள் பேட்டில ஜெயலட்சுமி பேசுறேன் சார்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்க அம்மா.
3: உணவு தேவை எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது.
1: சரிங்கம்மா.
3: ரெண்டாவது வந்து உலகம் உள்ள மக்களுக்கு கண் பார்வை எல்லாருக்கும் சரியா இருக்கணும், ஆனா கொடுக்கணும். மாதா பேசுற ஒரு நிமிஷம் இந்தா இல்ல வேணாம் சார்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், சொல்லுங்க சார். யார் எங்க இருந்து? வணக்கம் சார், நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
4: பசங்க வந்து நான் இருந்த அந்த போலீஸ் வேலையே என் பசங்களுக்கு படிக்கணும் சார், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். நான் ட்ரை பண்ணி விட்டுட்டேன்.
1: சரிங்க சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார், காஞ்சிபுரத்துல இருந்து பூங்கோதிக் சார்.
1: வணக்கம். நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டோம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
5: வந்துட்டு நோய் இல்லாத வாழ்வு சார், என்னையும் என்ன சார்ந்தவங்களுக்கும் நோய் இல்லாத வாழ்வு, உடல் ஆரோக்கிய வேணும்னு கேட்பேன்.
1: வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
6: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடன்.
1: வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
7: இனிய
1: இரவு வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
7: அடிப்படையில்
1: இருக்கு, அடிப்படையில நீங்க கேக்குறீங்க அப்படின்னா என்ன
7: கேப்பீங்க?
1: பல்வேறு விதமான பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு
8: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
9: 102.3 FM. இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
10: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி

0: முதல் 5:30 மணி வரை
1: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
0: காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை
2: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
0: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
1: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய. தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில்.
1: எட்டு மணி 42:45 ஆகிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை வானொலி பெட்டியின் ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்.
2: வணக்கம் கடைநல்லூர்.
1: வணக்கம் ஐயா. தலைப்பு கேட்டிங்களா? நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார். கேக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? என்ன குறிப்பிடுவீங்க, இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு?
3: சார், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் ஒண்ணு.
1: ஓகே.
3: ரெண்டாவது வந்து கர்ணன் மாதிரி, அதாவது ஏன் திருவடிகளை சேர்றதுக்குள்ள
1: கொடைவள்ளலா இருக்கணும், அனைவருக்கும் எல்லாம் நன்மைகள் பல செய்து தானங்கள் செய்யணும் அப்படின்றீங்க.
3: ஆமா சார்.
1: இறைவன் அருள் புரியட்டும் சார், அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்கட்டும். நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: சார் இரவு வணக்கம் சார். அடையாளமேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: வணக்கம் ஐயா.
4: சார் நான் வரேன் கேப்பேன் சார். நிலையத்தில் அனைவரையும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறோம் சார்.
1: மகிழ்ச்சி ஐயா.
4: நல்லா இருக்கணும் சார்,
1: அனைவரும் நலமுடன்.
4: இந்த வாரம் தான் ஓணம் சார், நல்லா இருக்கணும்.
1: இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவார் ஐயா.
4: நிலையத்தில் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்றேன் சார்.
1: கண்டிப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கும் இறைவன் அருள் புரியட்டும். நீண்ட உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியா இருங்க ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி ஐயா.
4: நன்றி.
1: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
5: இரவு
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: பேசுறேன்.
1: சொல்லுங்க அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
5: நான் வந்து இறைவன் கிட்ட பிறவா வரம் வேணும். இல்ல நான் பிறந்துட்டேனாக்கா அடுத்த ஜென்மத்திலாவது பக்தி ஞான குட்டி கடவுள் திருவடியில சேரணும். இன்னொன்னு வந்து என்னுடைய பொண்ணுவா இப்ப என்னை பாத்துக்கிறா, உள்ள கிடையாது எனக்கு. என் பொண்ணு அவ குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு என்னையும் பாத்துக்கிறா. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துக்கிறா, அவளை நல்லபடியா வைக்கணும். அவ்வளவுதான் என்னுடைய பிரார்த்தனையே கடவுள் கிட்ட.
1: உங்களுடைய பிரார்த்தனைக்கு இறைவன் கண்டிப்பா செவி சாய்ப்பார், அருள் புரிவார்னு நம்பிக்கையோட இருப்போம். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. ஐயா வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
6: நிகழ்ச்சிக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஐயா.
1: மிக்க நன்றி ஐயா.
6: அதாவது லைன் கிடைக்கணும் ஐயா, போட்டுதான் முதல்ல சுயநலம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. நீங்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும்.
6: போய் சொல்றாங்கல்லையா, அவங்களோட ஆயில், அதாவது ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கணும். அது அது போய் சொன்னா அவங்களோட ஆயில் குறையுது, அவங்க கண் கூட பாக்கணும்.
1: சரி,
6: நிறைய பிரச்சனை குறையும் ஐயா.
1: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு.

0: நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: குட்டம் ரவி செங்கல்பட்டுல பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன். நான் சொல்றேன், அதான் உழைச்சி பிழைக்கிறதுதான் வாழ்க்கை, ஏமாத்தி பிழைக்கிறது வாழ்க்கை இல்ல அப்படின்னு கடவுள்கிட்ட ஏமாத்துறாங்கள கடவுள்கிட்ட திருத்துக்கன்னு கேட்டேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: நடராஜன் கயப்பாக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு நான் ஒரு இடத்துல நின்றுட்டு கண்ணதில் நின்று வேண்டனேன். ஆனா தலைப்பு அப்படி கொடுத்துருக்கீங்க ஐயா. எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாத ஒரு குடமுழுக்கு நடந்தது தெரியல. அந்த ஒரு பொன்னியம்மன் கோல் சிறு கோயில் அது.
0: சரிங்க.
2: அது குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் மனசாரம் 7 மணிக்கு நின்று வேண்டனேன். ஆனா இந்த தலைப்பு இன்னைக்கு நீ கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு
0: மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு கருத்து

0: முதல்ல யாருக்குமே தெரியாத ஒரு குடமுழுக்கு நடந்தது தெரியல. அந்த ஒரு பெண்ணியம்மன் கோல் சிறு கோயில் அது, அது குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் மனசார 7 மணிக்கு நின்று வேண்டன. ஆனா இந்த தலைப்பு இன்னைக்கு நீ கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு
1: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. அடுத்த நேர்க்கு வாய்ப்பு தரலாம். நன்றி, நன்றி ஐயா. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சாலிபுரம் மட்டும் சாந்தா பேசுறேன்.
1: வணக்கம் அம்மா. தலைப்பு கேட்டீங்களா? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருப்பான் சார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
2: நாங்க வந்து நமக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை வந்து ஆரோக்கியம் நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் கிடைக்கணும்.
1: ஓகே,
2: நம்ம மட்டும் நல்லா இருக்க கூடாது, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கணும்,
1: அனைவருக்கும்
2: கிடைக்கணும். அப்புறம் வந்து இந்த யுத்தம் இல்லாம இருக்க, நாட்டுக்கு முன்னாடி போர் நடக்குது இல்லையா, அது இல்லாம இருக்கணும். எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கணும் சார். நான் தான் டெய்லி என்ன வேண்டிக்கணும்.
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் இறைவன் அருள் புரியட்டும். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. மகிழ்ச்சியா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. மகிழ்ச்சி,
2: நன்றி சார்.
1: நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து? வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: நிகழ்ச்சியில
1: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். நன்றி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டே இருக்காங்க. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா
4: நான் தூத்துக்குடி மாவட்டம் அஞ்சிலநீர் காயிலிருந்து சிங்கரவள் பேசுறேன். ஐயா நீண்ட இடைவெளிக்கு பிறகு தங்களோட உரையாடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஐயா. இன்றைய தலைப்பு கேட்டீங்களா?
4: ஆமா, கடவுளிடம் நாங்க கேட்கும் வரோம். ஐயா நாங்க சின்ன பையனா இருக்கும் போது சென்னையில தான் இருந்தா வாழை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதே நேரம் அப்ப பார்க்கும் போது எல்லா அந்த ஏரியா பூரா வாழையில தான் ஹோட்டல்லையும் சாப்பாடு இருக்கும், வீட்லயும் அவ்வளவு கும்பல் வந்து எங்க கடையில வாங்கும்.
1: சரிங்க, நீங்க என்ன கேப்பீங்க கடவுள்கிட்ட? ஒரு
4: கடவுள்கிட்ட அதே போல மீண்டும் அந்த நிகழ்வுகள் வருமா இன்னும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா ஏன்னா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அப்படித்தானே ஒரு வாழ்க்கை அமையணும்.
1: சிறப்பு ஐயா.
4: நன்றி,
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், தலைப்பு கேட்டீங்களா?
5: அதாவது
1: கடவுளிடம் ஒரு மனு கொடுக்கறதுக்கு, ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, ஒரு மனு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி மனு கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல என்ன கேட்பீங்க? அந்த மனுல வந்து இந்த விஷயத்த நான் கேட்பேன்.
5: இந்த ஜென்மத்துல ரொம்ப கஷ்டம். அந்த ஜென்மத்துல நான் செய்த நான் பட்ட கஷ்டம் நல்ல பலனை அனுபவிக்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும், மனுவில் ஏறி கொடுத்துட்டு.
1: மகிழ்ச்சி. சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோம். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: நான் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்,
1: அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம்,
6: எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சு எல்லா நன்மையும் கிடைச்சு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ட்டு ஒரு ஐடியா கொடுங்க ஐயா. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுங்க ஐயான்னு மனு கொடுங்க ஐயா.
1: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. ஸோ நிறைய நேயர்கள் வந்து என்ன சொல்றது, முகநூல் பக்கத்திலையும் கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ காலும் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா? ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு அவங்களோட கருத்துக்களை, அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களுக்கு என்ன தேவை சிறப்பா சொன்னாங்க.

0: அடுத்த நேயர். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. உங்கள் வானொலி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசினா நல்லாயிருக்கும். ஸோ அதுதாங்க, அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952-08-53 இந்த எண்ணுக்கும், மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-98-71 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாங்க. வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஆயிரம் விளக்கு ரவி.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: சண்டை இல்லா உலகம் வேண்டும்.
0: ஓகே.
1: மாசு இல்லா உலகம் வேண்டும்.
0: ஓகே.
1: இறக்குமதி இல்லா இந்தியா வேண்டும்.
0: சரிங்க ஐயா.
1: ஏற்றுமதியில் உலகில் முன்னணியாக இருக்க வேண்டும் இந்தியா.
0: சரி, வளமான இந்தியா வேண்டும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம். யாருமா, எங்க இருந்து?
2: புதுவெண்ணையில இருந்து புஷ்பா பேசுறேங்க.
0: வணக்கம் அம்மா. நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேங்க.
0: எனக்கு
2: ஒரு பொண்ணு ஒரு பையன்.
0: சரிங்கம்மா.
2: அடுத்த பிறவில அந்த ஆம்பளப்புள்ள வம்சமே எனக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன்.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. ஸோ நேயர்கள்லாம் வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்தாங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் எல்லா நேயர்களும் கேட்டது தான், உலகத்தில் வந்து என்ன சொல்கிறது, யுத்தம் இல்லாத ஒரு உலகம் வேணும் அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி தான் இந்த பாடலும் அமைந்திருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதாவோட குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், பரத்ராஜோட இசையில், அமர்கலம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.

இன்றைய நீ கூறலாம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீ கூறலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிறைவு பெற்றது நீ கோரினால்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவன் அடைபட்டிருக்கும் சிறைச்சாலையிலே இளவரசி குந்தவை நாச்சியார் வந்து தன்னுடைய காதலை தன் இதயமாகிற சிறையிலே வந்தியத்தேவனை அடைத்து வைத்திருப்பதாக கூறவும், அதற்கு வந்தியத்தேவன், நம்மிருவருக்குமே அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு என்றான்.
1: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற முதுமொழியை கேட்டதில்லையா?
0: அந்த முதுமொழி பொன்னியின் செல்வருக்கும் படகுக்காரி பூங்குழலிக்கும் கூட பொருத்துமல்லவோ? ஆம்,
1: பொருந்தும்தான். என் தம்பி உலகமாள பிறந்தவன் என்று நினைத்தேன். அதனால் அவர்களுடைய நெஞ்சுக்கும் தாளிட விரும்பினேன்.
0: நானும் இளவரசரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டு விட்டுத்தான் ஆவலுடன் வந்தேன். அவரோடு 8 திசைகளுக்கும் சென்று போர்க்களங்களில் வீரச் செயல்கள் புரிந்து பெயரும் புகழும் அடைய விரும்பினேன்.
1: இப்போது அந்த ஆசை போய்விட்டதல்லவா?
0: ஆம், பொன்னியின் செல்வர் அரசுரிமையை காட்டிலும் அமைதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறார். போர்க்களத்தில் வாளேந்தி வீசுவதைக் காட்டிலும்

0: ஆலய திருப்பணியில் கல்லுளி கொண்டு வேலை செய்வதற்கு அதிகம் ஆசைப்படுகிறார். மதுராந்தகனோ ராஜ்யம் ஆளுவதில் தீவிர நோக்கம் கொண்டிருக்கிறான். ஆடு புலியாக மாறுகிறது, புலி ஆடாகிறது. ஆலவாய் இறைவன் நரியை பரியாக்கி, பரியை நரியாக்கியதாக சிவபக்தரின் வரலாறு கூறுகிறது. அதுபோல,
1: தேவி, தங்களுடைய கருணையினால் நானும் ஒரு நரியானேன். ஒளிந்து மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகைவர்களிடமிருந்து தப்பி வர வேண்டியதாயிற்று. அரசிளங்குமரி, இந்த வேலையை இனி என்னால் செய்ய முடியாது. விடை கொடுங்கள்.
0: ஐயோ, என் பிராண சிநேகிதி என்று எண்ணியிருந்த வானதி என்னை கைவிட்டு போக பார்க்கிறாள். நீருமா என்னை கைவிட்டு போக எண்ணுகிறீர்?
1: தேவி, கொடும்பாளூர் இளவரசிக்கும் தங்களுக்கும் உள்ள விவகாரத்தை பற்றி நான் அறியேன். ஆனால் நான் எப்படி தங்களை கைவிட்டு விட முடியும்? ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மணி பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள். நானோ குற்றேவல் செய்ய வந்தவன். இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினாள். இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர்க்கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டான். அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன.
0: வாணர் குலத்து வீரரே, கற்பெண்ணும் திண்மையை குலதனமாகப் பெற்ற பழந்தமிழர் மன்னர் வம்சத்தில் வந்தவள் நான். எங்கள் குலத்து மாநகரில் சிலர் கணவனுடன் உடன்கட்டை ஏறியதுண்டு. பதியின் உடலை எரித்த தீயை குளிர்ந்த நிலவென்று அவர்கள் கருதி அக்னியில் குதித்தார்கள்.
1: கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவி.
0: உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது. வல்லவரையன் சொல்லிழந்து செயலிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களை பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான். ஐயா, உம்முடைய பதட்டமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்னாகும் என்பதை சிறிது எண்ணிப்பாரும்.
1: தேவி, தங்களுடைய இதய சிங்காசனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்யசாலி உயிருக்கு பயந்த கோழையாயிருக்க முடியுமா?
0: கோழைத்தனம் வேறு, ஜாக்கிரதை வேறு. ஐயா, முதன் மந்திரி அனிருத்தருக்கு கூட தங்கள் வீரத்தை பற்றி ஐயம் கிடையாது. பின்னர் எதை பற்றி அவர் ஐயப்படுகிறார்? நீர் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் என்று ஐயுறுகிறார்.
1: அப்படியானால் வைத்தியர் மகன் பினாகபாணிக்கு அளித்த மறுமொழியை அவருக்கும் அளித்த சித்தமாயிருக்கிறேன். சிறைக்கதவை திறந்து விடுங்கள். அந்த மனிதர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
0: வைத்தியர் மகனாவது மற்போரில் சிறிது பழக்கமுள்ளவன். அனிருத்தர் சொற்போர் அறிவாரேயன்றி மற்போர் அறியார். அறிவின் கூர்மையே அவருடைய ஆயுதம். வாளின் கூர்மையை அவர் என்றும் துணை கொண்டதில்லை.
1: அப்படியானால் என்னுடைய வாளின் கூர்மையைத்தான் முதன் முதலில் பரீட்சை பார்க்கட்டுமே.
0: ஐயா, இந்த நாட்டில் சக்கரவர்த்திக்கு அடுத்த மரியாதைக்குரியவர் முதன் மந்திரி அனிருத்தர். அவருடன் பகிரங்கமாக முரண்பட பழுவேட்டரையர்களும் தயங்குகிறார்கள்.
1: பழுவேட்டரையர்கள் குற்றமுள்ள நெஞ்சினர், அவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் நான் ஏன் பயப்பட வேண்டும்?
0: இளம் பிராயத்திலிருந்து என் தந்தையின் உற்ற தோழர் அவர். முதன் மந்திரிக்கு செய்த அவமரியாதை சக்கரவர்த்திக்கும் எனக்கும் செய்த அவமரியாதையாகும்.
1: அப்படியானால் அவருடைய நம்பிக்கையை நான் பெறுவதற்கு வழியை ஏனும் சொல்லுங்கள்.
0: முதன் மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். உம்மை அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன்.
1: தேவி, காஞ்சிக்கு என்னை அனுப்பாதீர்கள். என் மனத்திற்குள் ஏதோ ஒரு குரல் காஞ்சிக்கு போகாதே போகாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது.
0: அது ஒருவேளை பழுவூர் இளையராணியின் குரலாய் இருக்கலாமல்லவா?
1: இல்லவே இல்லை. தங்களுடைய சொல்லுக்கு மாறாக அந்த விஷநாகத்தின் குரலை நான் கேட்பேனா?
0: ஐயா, பழுவூர் இளையராணியை பற்றி இனி எந்த சமயத்திலும் அப்படியெல்லாம் பேசாதீர்கள். இது என்ன? ஏன் இந்த திடீர் மாறுதல்? ஆம், என் மனம் அவள் விஷயத்தில் அடியோடு மாறிவிட்டது. நீர் இலங்கையிலிருந்து கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு.
1: அப்படியானால் இனி நான் பழுவூர் இளையராணியிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதானோ?
0: ஆம்.
1: அவள் பயபக்தியுடன் பூஜை செய்யும் கொலைவாளை என்னிடம் கொடுத்து இன்னாருடைய தலையை கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வர வேண்டியதுதானோ?
0: குந்தவை தேவியின் உடம்பு நடுங்கிற்று. மறுமொழி கூறிய போது அவளுடைய குரலும் நடுங்கிற்று. பழுவூர் ராணியிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவள் எத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?
1: அப்படித்தான் அவளும் கூறினாள். நான் எதற்காக இந்த கத்தியை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை என்றாள்.
0: இதை கேட்ட இளவரசி

0: இன்னும் அதிகமாக நடுங்கிய குரலில், இந்த சோழர் தொல்குடியை தெய்வம்தான் காப்பாற்ற வேண்டும் என்றாள்.
1: காப்பாற்றுகிற தெய்வம் இந்த ஏழையை சாதனமாக வைத்துக் கொண்டு காப்பாற்றட்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஐயா, நானும் அவ்வாறுதான் நம்பியிருக்கிறேன். நீர் காஞ்சியிலிருந்து திரும்பி வந்ததும் மறுபடி ஒரு தடவை இலங்கைக்கு போக வேண்டும். அந்த வாய்ப்பேச இயலாத தாயை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும்.
1: அவளை அழைத்து வருவது சுழிக்காற்றை குடத்தில் அடைத்துக் கொண்டு வருவது போலத்தான். இப்படி ஒருமுறை யாரோ சொன்னார்கள், ஆம், அந்த வீர வைஷ்ணவன்தான். ஒருவேளை அவனே அழைத்து வந்திருக்கலாம்.
0: இல்லை, அவனால் அந்த காரியம் முடியவில்லை. உம்மாலேதான் அந்த காரியமாக வேண்டும்.
1: அப்படியானால் என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள் தேவி.
0: ஏன்?
1: அங்கே என் எஜமானர் இருக்கிறார். அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தானாக வேண்டும். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே வெகுண்டு எழுவார். சக்கரவர்த்தியை சிறை வைப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார். பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டியிருந்தால் இதற்குள்ளேயே ஒருவேளை புறப்பட்டிருந்தாலும் புறப்பட்டிருப்பார்.
0: அதற்காகவேதான் உம்மை அனுப்ப விரும்புகிறேன். அவர் காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும்.
1: நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால்?
0: வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீர் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றிருக்கிறது.
1: சொல்லுங்கள்.
0: பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது.
1: உண்மையில் இளையராணிதான் போகிறாளா அல்லது இளையராணியின் பல்லக்கில்?
0: இல்லை, இளையராணிதான் போகிறாள். என் சித்தப்பாதான் இன்னும் இங்கே இருக்கிறாரே.
1: எதற்காக போகிறார்களாம்?
0: ஆதித்த கரிகாலனையும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுக்க சமாதானம் செய்து வைக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது.
1: என் எஜமானர் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார்.
0: அதை பற்றியெல்லாம் இப்போது எனக்கு கவலை இல்லை. பின்ன என்ன கவலை தேவி? இன்னதென்று சொல்ல முடியாத பயம் என் மனதிலே குடிகொண்டிருக்கிறது. நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக் கொள்ளுகிறது. அரை தூக்கத்தில் விவரமில்லாத பயங்கரங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகின்றன. நல்ல தூக்கத்தில் அகோரமான கனவுகள் கண்டு விழித்துக் கொள்ளுகிறேன். அப்புறம் வெகுநேரம் வரையில் என் உடம்பு நடுங்கிக் கொண்டிருக்கிறது.
1: இந்த நிலையில் தங்களை பிரிந்து என்னை ஏன் போகச் சொல்லுகிறீர்கள்? தங்களுக்கு எத்தகைய அபாயம் வந்தாலும் என் உயிரை கொடுத்து.
0: ஐயா, என்னுடைய பயம் என்னை பற்றியதே அன்று, என் தமையனை பற்றியது, பழுவூர் ராணியை பற்றியது. அவர்கள் சந்தித்தால் என்ன நேரிடுமோ என்று எண்ணி என் உள்ளம் கலங்குகிறது. அவர்கள் தனியாக சந்திக்க முடியாதபடி நீர் தடை செய்ய வேண்டும்.
1: தேவி, அவர் ஒன்றும் செய்வதற்கு நினைத்தால் அதை யார் தடுக்க முடியும்?
0: ஐயா, என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல நீர் உதவ வேண்டும். அவசியமானால் நந்தினி யார் என்பதை என் சகோதரனிடம் சொல்லிவிட வேண்டும்.
1: அதை அவர் நம்ப வேண்டுமே.
0: நம்பும்படியாகச் சொல்வது உமது பொறுப்பு. எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது. அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாயிருக்கும்.
1: தேவி, என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன். தோல்வியடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஐயா, தாங்கள் தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் என் இதய சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றாள் அரசிளங்குமரி.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ஆணோ பெண்ணோ, சமுதாயத்தில் எந்த படிநிலையில இருந்தாலும் மனத்தின் அடித்தளத்தில் விரும்புவது நிரந்தரமான அமைதிய. எவருமே கவலை இல்லாத பாதுகாப்பான நிலைக்காகத்தான் இயங்குறாங்க. பாசம், நட்பு, காதல் இதெல்லாம் மனம் முழுசா நொறுங்கி போயிடாம கடை முடிவான ஓர் உன்னத இலக்குக்கு வழிகாட்டுகின்றன. நான் என்கிற அகப்பற்றும் எனது என்கிற புறப்பற்றும் ஓரளவு மட்டுப்படுகின்றன இந்த நுண் உணர்வுகளால. ஆம், ஓரளவு. குந்தவை சோழ பேரரசரின் புதல்வி. வந்தியத்தேவன் வானர் குல சிற்றரசர் வழிவந்தவன். அவளுடைய தமையனின் தூதன், அவ்வளவுதான். இந்த வீர வாலிபன் நந்தினியின் ஒற்றன் அல்லன். அவளுடைய மாய சக்திக்கு உட்பட்டிருக்க மாட்டான்னு நிச்சயமா தோணுது. இருந்தாலும் அவளுடைய வலையில விழுந்திடக்கூடாது என்கிற கவலையும் இருக்குது. அதனால்தான் வந்தியத்தேவனுக்கு பதிலா வேறு யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேன்னு அனிருத்தரை கேட்டு பார்த்தா. குறிப்பாக கடம்பூர்ல வந்தியத்தேவனுக்கு பேர் அபாயம் காத்திருக்குன்னு கவலைப்படுறா. சரி,

0: முதன் மந்திரியோட பேசியாச்சு. ஆழ்வார்க்கடியானை துணைக்கு அனுப்புறார், அவன் பார்த்துப்பான். பத்திரமா திரும்பி வந்ததும் மீண்டும் இலங்கைக்கு போய் அந்த மூதாட்டியை அழைச்சிக்கிட்டு வரணும். நல்லது. தமையன் சக்கரவர்த்திக்கும் தனக்கும் கொடுத்து அனுப்பியிருந்த ஓலைகளை எத்தனையோ அபாயங்களை கடந்து வந்தியத்தேவன் சேர்ப்பிச்சான். கடமைதான், இருந்தாலும் பாராட்டுக்கு உரியவன். இதே போல பல இன்னல்களை கடந்து ஈழத்தில் இருந்த தம்பியிடமும் இரகசிய ஓலையை சேர்ப்பிச்சிட்டான். உயிரை திருணமா மதிச்சு பொன்னியின் செல்வன பத்திரமா சூடாமணி விகாரத்துல கொண்டு சேர்த்துட்டான். இப்போ இவற்றையெல்லாம் விட மிக மிக கடினமான பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் குற்றேவல்னு சொல்லிட முடியாது. தன் முனைப்பால தான் உயர்வா கருதிக்கிட்டு வந்திருக்கிற அரசுரிமையை விட எளிய அமைதியான வாழ்க்கையை தம்பி விரும்புறான்னு தெரிஞ்சப்பறம் குந்தவையின் மனமாற்றம் இதுவரை அணை போட்டு வந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த செய்திடுச்சு. உயிர் தோழி வானதியும் கைவிட்டு போக துணிஞ்சிட்டார். இந்த நிலையில மிகவும் அரிதாக கிடைச்ச வாழ்க்கை துணைய வந்தியத்தேவனை பற்றுக்கோடா கொண்டது எதிர்பார்த்தது மட்டுமன்று பொருத்தமானதும் கூட. குறி வச்சா தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன்னு பண்டைய வீரர்களின் பாணியில இயங்கிக்கிட்டு இருந்த வல்லவரையன் எப்படி மாறிட்டான் பாருங்க. தேவி, என்னால் என்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சியோட தொடக்கமாக வரக்கூடிய பாடல் புதுநெல்லு புதுநாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. ஜானகி அவர்களோட குரலில், இளையராஜாவோட வரிகளில்

9:21 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:26 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாமே 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா கமலஹாசன், எஸ் ஜானகி குரல்களில், வாலியோட வரிகளை இளையராஜாவோட இசையில் பாட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:31 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க மனு சித்ரா. இசை இளையராஜா. கேட்டு இணைந்திருங்கள்.

விபத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியின் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சிக்கு நிறைய இணையர்கள் வந்து முகநூல் பக்கத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் வாழ்த்துக்கள் தெரிவித்து, பண்ணைபுரம் மணிகண்டன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு, அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் பழனி அவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மோகனரங்கன் பத்மாவதி புண்ணியம்மன்மேடு வன்னை கணேசன் தியாகராயநகர் ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் கணேஷ் ராமலிங்கம் மலலி மாறன் கந்தன்வள்ளி கமலாவர்தன் இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கண்ணையன் பெங்களூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முகமத் மியான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஹேமாலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. வீரா செந்தில் முருகன் கடலூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு நிகழ்ச்சிக்கு. புஷ்பா அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் சிவராமன் நடராஜ் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. கார்த்திகேயனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ கண்ணன் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முகநூல் பக்கத்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டார். அடுத்து என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ன பாட்டு, மண் வாசனை திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா குழுவினோட பாட்டு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:44 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பொன்வலையில் என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. இது உங்களுக்காக கற்றலையில்

0: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு? இல்லையா, கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி, விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சுது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
1: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
3: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ்

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தங்கமிங்கல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதியில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெறணும் நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. 944400123 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, படம் பேர், அதனுடைய வரிகள், உங்கள் பேர் இதெல்லாம் டைப் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பாடல் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கிற முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யாருன்னு பார்த்தோம்னா, மந்தவெளி விநாயகம் தான் விருப்பம் தெரிவித்திருக்காரு. அவருக்காக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:06 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வந்து சுமதி திருவள்ளூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எந்த படத்தில் இருந்துன்னு பார்த்தோம்னா நீ ஒருவா என திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. காற்றலையில் இதோ உங்களுக்காக. உங்களது விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து, பிறகு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது டைப் பண்ணி 944000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:12 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. விபத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்திருக்கோங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு யாரு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராசா மகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து பாட்டு கேட்டிருக்காரு. எந்த திரைப்படத்தில் இருந்துன்னு பார்த்தோம்னா, எங்கள் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:19 ஆகிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சங்கரபாண்டியன் MRC நகர் சென்னையிலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. பூவரசன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

10:24 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரமணன் குஜராத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காரு. வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யாருனா, முஜிபுர் ரஹ்மான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
1: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இந்த டான்
3: டான்.

பத்து நிமிஷம் உங்களுக்கு விருப்பமான பாடல் நீங்க செய்ய வேண்டியது நிகழ்ச்சியில் தொடர்ந்து.

10:45 ஆகிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இடம்பெற்றிருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஷேக் அலாவுதீன், காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல்லிருந்து சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்ருக்காரு. ஸோ இணைந்திருங்கள், இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:50 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் காத்தீஸ்வரன் முருகன் வேளச்சேரியிலிருந்து பாஷா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்ருக்காரு. ஸோ காற்றலையில் இதோ

10:56 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும், நிறைவு பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நான் இந்த பாடலோட விடைபெறேன். மனசு வழங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக வந்துட்டு இருக்கு. இடை மேலையூர்ல இருந்து ஹரிஷ், கிஷோர், கௌசிகா கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மன்னனை தேடுவோமா?

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரமான் தான் வஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்

கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து அடுத்த கானம்.

11:20 கடிகாரமுள் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். ஆயிரம் மலர்கள் இணைந்து அமுத கீதங்களை பாடுகிறது.

இரவும் மயங்கும் இனிமையான பாடல் நிழல்கள் படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக உமாரமணன் உன்னிமேனன் பாடிய ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து பாடல்.

இதயம் கணக்கும் பாடல்களின் தொகுப்பில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து அடுத்த பாடல்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பதினாறு வயது நிலை கிழக்கே போகும் முறையில் சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், ஒரு கைதியின் டைரி, கடலோர கவிதைகள், வேதம் புதிது,

16 வயது நிலை கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், ஒரு கைதியின் டைரி, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சிமையிலே படங்களிலிருந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சி நிறைவாக நாடோடி தென்றல், கருத்தம்மா படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து நமாமி என்று தொடங்கும் கணபதி சச்சிதானந்தா பாடல், வருணப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

பார்க்கிறீர்கள். தொடர்ந்து காம்போதி ராகத்தில் அமைந்த குழலூதி மனமெல்லாம் என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: இதுவரை கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா.

நேரம் 5:28. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம்